0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: இருந்தார்.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ட்ஸ் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: மிதிப்பட்டல இடத்துல தாங்க நம்ம வளர்ந்து காட்டணும். இன்னைக்கான நாள் உங்க எல்லாத்துக்குமே செம்மையா சூப்பரா ஜாலியா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த காலை பொழுத உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராகவும் இனிமையாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் மாத்துறதுக்காக உங்களுக்காக சத்யா நான் பல அப்டேட்ஸை எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த எதையுமே ஒவ்வொரு நான் சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு கட்டத்தில் அவமானங்கள் வருங்க, தோல்விகள் வரும், நிராகரிப்பும் வரும். சில நேரங்களில் நம்மளை யாரோ மிதிச்சு போன மாதிரி நம்ம கூட வந்து உணர்வோம். நம்மளை வந்து இவ்வளோ தரம் தாழ்த்துறாங்களே, நம்மளால் முடியாதுன்னு சொல்கிறாங்களே, அப்படி மாதிரி நம்மளை நாமளே டிமோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கான காலம் கூட வரும். ஆனால் நம்ம அப்போ நம்ம என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, நம்மளை கேலி செய்கிறவங்க செஞ்சுட்டு போகிறாங்க, நம்மளை விமர்சிக்கிறவங்க விமர்சிட்டு போகிறாங்க. வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன விஷயம் வேணும், நமக்கு என்ன விஷயத்தை நம்ம அடையணும் அப்படிங்கிறத நாம் பாட்டு போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி தாங்க மிதிப்பட்ட விதை எப்படி மரமாக வளருதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல நம்மளை தரம் தாழ்த்துனாங்களோ, நம்ம இடத்துல நம்மளை வந்துட்டு எதுவுமே உன்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளை கீழே அமுக்கினாங்களோ அதே இடத்துல நாம் வெற்றி அடைஞ்சு நிமிர்ந்து நிற்கணும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்தே பார்த்துட்ருக்கோம், வானம் மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. பார்க்கலாம் இன்னைக்கு மழை வரப்போகுதா அப்படிங்கிறத. இப்போது அடுத்ததான் உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியாக சத்யாரன் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் முக்கிய வீர விளையாட்டு எது? தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் முக்கிய வீர விளையாட்டு எது அப்படிங்கிறதான் இன்னைக்கான தலைப்பாக இருக்கு, இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நபருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சி இறுதி பகுதியில் உங்களோட பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. உங்களுக்காக இன்னும் நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே பிளேசியோடைய தன்னானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரே ரொம்ப கம்பீரமா இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேன். பொதுவா இன்னைக்கு திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம், அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதிச்சு என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா, அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதேர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான

0: உற்பத்தியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ்ல கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
7: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில இப்போ உங்களுக்காக முதல் தகவலாவே என்ன தகவல் சத்யா வந்திருக்குது அப்படின்னா, மகளிர் குழுக்களுக்கு இப்போ கடன் வழங்கியதுல சேலம் வந்துட்டு முதலிடம் வகிச்சிருக்குது அப்படி மாதிரி தாங்க தகவல் வந்திருக்குது. வங்கிகள் மூலமா செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய கடன் திட்டங்கள் குறித்து ஆய்வுக் கூட்டம் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல நேற்று நடந்திருக்குது. அதுல மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, மாவட்டத்தில் பொதுத்துறை, தனியார், அரசு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 562 வங்கி கிளைகள் செயல்பட்டு வந்துட்டு இருக்குது. அது மூலமாக வேளாண் உட்பட பல்வேறு முன்னுரிமை திட்டங்களுக்கு 2025 ஏப்ரல் மாதத்துலேருந்து 2026 மார்ச் மாதம் வரைக்குமே 38,134 கோடி ரூபாய் மதிப்பில் கடன் வழங்கப்பட்டிருக்குது. வேளாண் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு மட்டும் 25,001 கோடி ரூபாய், சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு 11,320 கோடி ரூபாய், கல்வி கடனுக்காக 64.55 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னும், குறிப்பாக கடந்த நிதியாண்டில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட 5 கோடி ரூபாய் கூடுதலாக, அதாவது 1,720 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னும். இது மூலமாக தமிழகத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்கியதில் சேலம் மாவட்டம் முதலிடம் பிடிச்சிருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கி நம்மளுடைய சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 28 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 48 ரூபாய், பெரிய வெங்காயம் 34 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், கத்தரிக்காய் 50 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 50 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், முருங்கைக்காய் 80 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 150 ரூபாய், அதே மாதிரி புடலங்காய் 35 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 30 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 120 ரூபாய், அவரைக்காய் 80 ரூபாய், கேரட் 80 ரூபாய், மாங்காய் 20 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 40 ரூபாய், புவன் வாழை 40 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 80 ரூபாய், தேன் வாழை 40 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது. இந்த விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, மேச்சேரி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து உங்களுக்கு ஹேவாக் பிரதர் சொல்லிய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
3: நீ மறுபடியும் ஆத்துக்குள்ளே வாக்கிங் போ.
4: ஏய் ஏய் ஏய் மிஸ்டர்!

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா?
2: அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு.
0: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு.
2: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும்.
3: அப்படி என்ன பிரச்சனை வரும்?
2: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்.
3: இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
4: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: ஒரு சில்லுன்னு இருக்கிற கிளைமேட் தாங்க நேற்று உருவானுச்சு. இன்றைக்குமே அப்படி தான் இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்குமே வந்துட்டு மழை வரப்போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நேற்று நம்மளுடைய சேலத்தில் பல இடங்கள்லையுமே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு மழை பெஞ்சிருக்குது. இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் நேற்று 2 மணி நேரமாக வந்துட்டு மழை பெஞ்சிருக்குது. அதுவும் காலையில் டைமில் பெஞ்சிருக்குது. ஒரு 9 மணி வாக்கில் தான் வந்துட்டு பெஞ்சிருக்குது. இதனால் வந்துட்டு மாணவ மாணவிகள் வேலைக்கு செல்லக்கூடியவங்க மாவட்டத்துடைய பல்வேறு பகுதிகளிலுமே கனமழையா பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 மணி நேரமாக பெய்ய ஆரம்பிச்சிருக்குது. இதனால பள்ளிகள் நிறைந்த பகுதிகள் எல்லாத்திலுமே வந்துட்டு மழை நீர் ஓடி இருக்குது. இதனால வந்துட்டு பணிக்கு போகக்கூடிய மாணவ மாணவிகள் இவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அசௌகரியத்துக்கும் அவங்க கொஞ்சம் அவதிக்கும் வந்துட்டு உள்ளாகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல பகுதிகளிலுமே கழிவுநீரோடு சேர்ந்துமே வந்துட்டு மழை நீர் போனதுனால பயணிகள் வந்துட்டு ரொம்பவே அதிகுள்ளா இருக்காங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தாரமங்கலத்தில் நேற்று காலையிலேருந்து 1 மணி நேரம் வந்துட்டு மழை பெஞ்சிருக்குது. இதனால வேலாயுத சுவாமி கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு நடுநிலைப்பள்ளி 13வது வார்டில் இருக்கக்கூடிய துவக்கப்பள்ளியில் மழை நீர் தேங்கி சேரும் சகதியாக காணப்பட்டிருக்கிறதுனால மாணவ மாணவிகள் அவதிக்குள்ளாகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாழப்பாடி, காரிப்பட்டி, ஏத்தாப்பூர், ஓமலூர், அதுக்கப்புறமா காடையாம்பட்டி இந்த பகுதிகள் இடத்துலையுமே மழை வந்துட்டு பயங்கரமாக பெஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஊர்லேயுமே கண்டிப்பாக மழை பெஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஊரில் வந்துட்டு எந்த அளவுக்கு மழை பெஞ்சுது அப்படிங்கிற பார்த்தினா உங்களுடைய அந்த ஃபீட்பேக்கை மறக்காமல் நம்ம இல்லையே என்னைக்கே கால் பண்ணி இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் காட்டினுடைய மிட்டாமிராஸ் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி
1: வருகிறார்கள்.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. ஒவ்வொரு நாளுமே தங்கத்தோட விலை, வெள்ளியோட விலை, ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாற்றங்கள் வந்துட்டு தாங்க இருக்குது. அந்த வகையில் இப்போவுமே தங்கத்தோடைய விலையில மாற்றங்கள் வரல, இப்போ வெள்ளியோட விலையில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. என்ன அப்படின்னா, வெள்ளியோடைய விலை இப்போ கிலோவுக்கு 5000 ரூபாய் குறைஞ்சிருக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு அப்டேட் தான் இங்கே வந்திருக்குது. சர்வதேச நிலவரங்களால் சில தினங்களாகவே நம்மளுடைய நாட்டில் தங்க மற்றும் வெள்ளியோட விலைகளில் ஏற்ற இறக்க நிலை தான் காணப்பட்டு வந்துட்டு இருக்குது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 14,030 ரூபாய்க்கும் பவுனுக்கு 1,12,240 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 275 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. நேற்று காலையில் தங்கத்தோடைய விலை கிராமுக்கு 30 ரூபாய் அதிகமாகி 14,060 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. பவுனுக்கு 240 ரூபாய் அதிகமாகி 1,12,480 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலை கிலோவுக்கு 5 ரூபாய் குறைஞ்சி 70 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி கிலோவுக்கு 5000 ரூபாய் குறைஞ்சி 2.70 லட்சம் ரூபாய்க்கு இப்போ விற்பனையாகிட்டு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி சாயங்காலம் தங்கத்தோடைய விலை கிராமுக்கு 110 ரூபாய் குறைஞ்சி 13,950 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. பவுனுக்கு 880 ரூபாய் சரிவடைஞ்சி 1,11,600 ரூபாய்க்கு இப்போ விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் நேற்று சாயங்காலம் வெள்ளியோடைய விலையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,705 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,09,640 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 260 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,60,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முட்டையோடைய விலை 6.45 காசுகளாக தான் இப்போதைக்கு விற்பனையாகிட்டு இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சேலத்தில் முட்டையோட விலை 6.45 காசுகளாக விற்பனையாகிட்டு இருக்குது. இன்னும் 15 காசுகள் தான் அதிகமானுச்சு அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு 15 காசுகள் அது கூட இன்னும் கொஞ்சம் சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு முட்டையோடைய விலை 7 ரூபாய் அப்படின்னு மாதிரி வந்துட்டு வந்துடும். பார்க்கல, இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் முட்டையோடைய விலை அதிகமாக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலையுமே அதே ரேஞ்சில் தான் இருந்துட்டு வருது. பார்க்கல, இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் இப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்து தான் உங்களுக்காக நரேஷ் குமாரோடைய இது எங்க செலஞ்சிலா பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து நீர் திறப்பு நிறுத்தப்பட்டிருக்குது அப்படி மறுவன் அப்படின்ட்டாங்க தெரிவிச்சிருக்காங்க. கர்நாடகாவுடைய கபினி அடையுடைய மொத்த நீர்மட்டம் 65 அடி, நீர் இருப்பு 19.5 TMC. இந்த அணை நிரம்பிருச்சு அப்படின்னா திறக்கப்படக்கூடிய நீர் நேரடியாக நம்முடைய மேட்டூர் அணைக்கு தாங்க வரும். சமீபத்தில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தென்மேற்கு பருவமழையால் கடந்த 11ஆம் தேதி 696 கனடியாக இருந்த கபினி அணையுடைய நீர்வரத்து அடுத்த நாளே 2446 கனடியாக வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு. அப்போது அணையிலிருந்து பாசனம், அதுக்கப்புறமா குடிநீர் தேவைக்கு வினாடிக்கு 600 கனடி நீர் கபினி அணையிலிருந்து வெளியேற்றப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா மழை குறைஞ்சதுனால நீர்வரத்தை கடந்த 15ஆம் தேதி 1009 கனடியாகவும் 16ஆம் தேதி 599 கனடியாகவும் நேற்று 531 கனடியாகவும் படிப்படியாக சரிவடைய ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கேற்ப 16ஆம் தேதி வினாடிக்கு 600 கனடியாக இருந்த கபினி அணையுடைய நீர்வரத்து 17ஆம் தேதி 200 கனடியாக வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிருக்குது. நேற்று நீர் திறப்பு முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருக்குது. நீர்மட்டம் 34.8 அடியாகவும் நீர் இருப்பு 4.96 TMC இப்போ வரைக்குமே கபினி அணையில் இருந்துட்டு வந்துட்டுருக்குது. இப்போது கபினி அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய நீரினுடைய அளவு நிறுத்தப்பட்டிருக்கிறதுனால நம்முடைய சேலம் மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்துமே வந்துட்டு பாதிக்கப்படும். அதுபடி இப்போ நம்ம சேலத்தில் மேட்டூர் அணையோட நீர்மட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா 79.10 அடியாகவும் நீர் இருப்பு 41.07 TMC இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 539 கனடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இப்போது அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து கடந்த நாட்களை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 539 கனடியாக இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் நீர் திறப்பு அதிகமாகவும் நீர்வரத்து கம்மியாக இருக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்புமே வேகமாக குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. அதனால் நீங்கள் மேட்டூர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு குடிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு மற்ற தேவைகளுக்காக நீங்கள் வந்துட்டு இந்த போர் வாட்டரை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் எந்த அளவுக்கு உங்களால் சிக்கனப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீரை வந்துட்டு சிக்கனப்படுத்தி யூஸ் பண்ணுங்கள். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி திலக்ஷன் செந்தில்குமாரோடைய விண்மீன் போலவே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு அரசு தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்காகவே இலவச பயிற்சி வர 21ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி 1 முதல்நிலை தேர்வுக்கு இலவச பயிற்சி வகுப்பு கோரிமேட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் வர 21ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்றவர்களுடைய வழிகாட்டுதல்களோட மாதிரி தேர்வுகள் நடத்தி உடனுக்குடன் மதிப்பெண் அறிவிக்கப்படும் அப்படின்னும், போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்களும் அங்கே இருக்கக்கூடிய நூலகங்கள்லேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றின விவரங்கள் கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா, 0427240715 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இந்த அப்டேட் தேவைப்படும், அவங்க வந்துட்டு அரசு தேர்வுக்கு பயிற்சியில் சேரணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட சொல்லி மறக்காமல் அவங்கள போய் தேர்வு செய்ய சொல்லிவிடுங்க. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக இன்னைக்கு நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் சிலநாயக்கன்பட்டி மல்லூர் சந்தியூர் குகை ஜங்ஷன் வின்சென்ட் அம்மாப்பேட்டை அயோத்தியாப்பட்டினம் பொன்னம்மாப்பேட்டை இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, ஹாஃப் அன் அவர் கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க, ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. இப்போ அடுத்ததான் இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகளில் முக்கிய வீர விளையாட்டு எது, தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகளில் முக்கிய வீர விளையாட்டு எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ மறக்காமல் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணிவிடுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா, நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். இப்போ அடுத்தது உங்களுக்காக சாருமூர்லேன் பிஎஸ்பியுடைய காம்போவில் எம்மா சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925 இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. இன்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவர் இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படி தான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்றோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல அவங்க தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு சிலதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பள்ளி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929 அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வாயர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
3: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
2: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
2: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின்

அப்படிங்கிற மாதிரி வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேத்து காலையில வரையிலான 24 மணி நேரத்தில் அதிகபட்சமா திருவண்ணாமலை மாவட்டம் அரட்டவாடி பகுதியில் 13 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குது. அதே மாதிரி மகாராஷ்டிரா மாநிலம் கிழக்கு வத்ரபா முதல் தமிழக பகுதிகள் வரைக்குமே தெலுங்கானா ஆந்திரா வழியாக வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவிச்சிருக்குது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதை ஒட்டிருக்கக்கூடிய கேரள பகுதிகள் மேல ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவிச்சிருக்குது. தமிழகத்தில் சில இடங்களில் இன்னைக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் இந்த மாவட்டங்கள் எல்லாத்திலுமே, அதுக்கப்புறமா வந்துட்டு புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலுமே இன்னைக்கு இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. நம்மளுடைய சேலத்துக்குமே இன்னைக்கு மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததா இன்னைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாரு யாரு அப்படின்னா, குமார் அவங்க வந்து சிவகங்கை பகுதியிலிருந்து அவருடைய பிறந்தநாளை இன்னைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே குமாரண்ணா. உங்களுக்கு இன்னைக்கு நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம சூப்பராக ஜாலியாக செம வைபா போகணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கான நாள் மாதிரியே நீங்கள் எல்லா நாளுமே செம ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஏஆர் ஆனந்த் நெஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியும் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். இன்னும் உங்களுக்காக இன்னும் நிறைய அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஏஆர் ஆனந்த் நெஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 NMM மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சர்வதேச யோகா மற்றும் உலக தந்தையர் தினத்தை முன்னிட்டு
1: பிரம்மகுமாரிகள் அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
0: நடைபெறும் நாள் ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை.
1: நடைபெறும் இடம் சிவசக்தி பவன், சீரடி சாய்பாபா கோவில் அருகில், முல்லை நகர், ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
0: சுற்றுவட்டார தந்தைகளுடன் இணைந்து இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம்.
1: அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். தொடர்புக்கு 8870208208.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, வர ஜூன் மாதம் 21-22 ஆகிய தேதிகளில் நம்மளுடைய குருவம்பட்டி உயிரியல் பூங்காவில் இலவசமாக மக்கள் பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு சேலம் குருவம்பட்டி வன உயிரியல் பூங்காவை வர 21-22 மக்கள் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இலவசமாக பார்க்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்குது. இதுக்கு முன்னதாக சென்னை வண்டலூர், வேலூர், அமிர்தி, சேலம் உயிரியல் பூங்காக்களில் 2 நாட்கள் பார்வையாளர்கள் கட்டணத்தை வந்துட்டு வனத்துறை அமைச்சர் அவர்களே வந்துட்டு ஏற்றுக்கிட்டு அவருடைய குடும்ப அறக்கட்டளையை ஏற்றுக்கிட்டு அதுக்கான தொகையை அரசுக்கிட்ட செலுத்தும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் யாராவது குருவம்பட்டி பூங்கா போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, வர 21-22 ஆகிய நாட்களில் நீங்கள் போய் சுற்றி பாருங்கள். எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, இலவசமாக நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இப்போது அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்
4: இப்போ அடுத்ததா இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, நாட்டின் ஆரோக்கியத்திற்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முக்கியமா, தரமான மருத்துவம் முக்கியமா? நாட்டின் ஆரோக்கியத்திற்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முக்கியமா, தரமான மருத்துவம் முக்கியமா அப்படிங்கறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில சத்யா ஏன் கூட. இப்போ அடுத்ததா உங்களுக்காக அகேஷோட அரண்மனை சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டத்தின் மூலமாக சேலம் மாவட்டத்தில் கால்நடைகளுடைய விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் வழங்கப்பட்டு வரக்கூடிய 12 இலக்க கால்நடைகளுக்கு காது வில்லைகளுடைய அடையாள என்னை பதிவு செய்து அது மூலமா விவரங்களை மின்னணு தகவல் மூலமா பதிவேற்றம் செய்ய தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டத்தை வந்து கால்நடை பராமரிப்பு தொகை வகுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு தேசிய அளவிலான அரசால் வழங்கப்பட்டு வரக்கூடிய சேவைகள், செயற்கை முறை கருவூட்டல், சினை பரிசோதனை, கன்று பிறப்பு, கால்நடைகள் காப்பீட்டு விவரம், சிகிச்சைகள் ஆகியவை பற்றிய தரவுகளை டிஜிட்டல் முறையில் கண்காணிக்கவும் சேமிக்கவும் 12 இலக்க எண் கொண்ட காது வில்லைகளை கால்நடைகளுக்கு அணிவிக்க அதனுடைய உரிமையாளர் விவரங்களோட தொலைபேசி எண் மற்றும் ஆதார் எண் கொண்ட தரவுகளை பாரத் பசுதான் அப்படிங்கிற இந்த செயலியில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய கோமாரி நோய், தோல் கலலை நோய், கன்று வீச்சு நோய், பன்றிக் காய்ச்சல் நோய் மற்றும் ஆட்டுக்கொல்லி நோய் ஆகியவற்றுக்கான தடுப்பூசி பதிவுகள், நோய் கிளர்ச்சி அறிக்கை மற்றும் பால் உற்பத்தி பதிவு விவரங்கள் ஆகிய தரவுகள் சேகரிக்கப்பட்டு தேசிய டிஜிட்டல் கால்நடை மூலமாக வந்துட்டு திட்டத்தின் மூலமாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த தரவுகளை வந்துட்டு சரிபார்த்து ஒருங்கிணைக்க கால்நடை வளர்ப்போருடைய இல்லத்தில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உரிய விவரங்களை கால்நடை உரிமையாளர்களுடைய கைபேசி எண், அதாவது அந்த கைபேசி எண்ணுக்கு ஓடிபி வந்துட்டு வருமா, அந்த ஓடிபியை பெற்று சரிபார்க்கக்கூடிய பணியில் இப்போ கால்நடை பராமரிப்பு துறையினர் வந்துட்டு மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. கால்நடை வளர்ப்பு விவசாயிகள் மேற்படி கடவுச்சொல் அதை வந்துட்டு தங்களுடைய உரிய கால்நடை பராமரிப்பு துறை அலுவலர்கிட்ட பகிர்ந்து தங்களுடைய உரிமையாளருக்கான பதிவை சரிபார்த்து கொள்ளணும் அப்படி மாதிரி வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க யார் அப்படின்னா, ரத்னாவங்க வந்துட்டு முசிறி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ரத்னா. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக வைபா ஸ்டார்ட் ஆகணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு நாள் மாதிரி எல்லா நாளுமே ஹாப்பியாக இருங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக மதன் தங்கதுரையுடைய யார் அவன் இங்கே இருக்கா அந்த சாங் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய நம்மை சுற்றி நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியில உங்களுக்காக சொல்றதுக்காக என்ன வீட்டிங்ல இருக்குது அப்படின்னா, இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கறதா. இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, நாட்டின் ஆரோக்கியத்திற்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முக்கியமா, தரமான மருத்துவம் முக்கியமா. நாட்டின் ஆரோக்கியத்திற்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முக்கியமா, தரமான மருத்துவம் முக்கியமா அப்படிங்கிற இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில சத்யா என் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பத்தின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி நம்மளுடைய நிலை என்னான்னு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் முக்கிய வீர விளையாட்டு எது, தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் முக்கிய வீர விளையாட்டு எது அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் ஜல்லிக்கட்டு. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கஸ்தூரி அண்ணா திருப்பூர்ல இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தகாப்பட்டில இருந்தும், துரை அண்ணா கோயம்புத்தூர் அன்னூர் கஞ்சப்பள்ளியில இருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியில இருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியில இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியில இருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தகாப்பட்டியில இருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியில இருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், சித்ரா பகவதி அக்கா திருச்சியில இருந்தும், துர்கா தேவி அக்கா திருச்சியில இருந்து இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காவ்யா, தினேஷ், தனேஷ் இவங்களும் இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை 7 மணிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதில பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு என்ன நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபாயினர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டே ஜாலியா விளையாட வந்துட்டேன். எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம். இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாட நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் அவ்வளோதான் வந்துருச்சு. நாளைக்கும் நாளானுக்கும் நிறைய பேருக்கு லீவ் கிடைக்க போகுது. அதனால எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உங்களோட விளையாடுறதுக்காக மாதங்களை வச்சு ஒரு விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். சூப்பரான ஈஸியான ஒரு விளையாட்டு. உங்கள்கிட்ட வந்து மாதங்கள் பெயர் சொல்லுவேன். அதில் 30 நாள் வருதா 31 நாள் வருதான்னு நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இதுதான்னைக்கான விளையாட்டாக நம்ம வந்து விளையாட போகிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மே, ஜூன், ஜூலை அப்படின்னு சொன்னால் 31, 30, 31 அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். நான் கலந்து கலந்து சொல்லுவேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இதான் அன்றைக்கான விளையாட்டாக நம்ம விளையாட போகிறோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787 7107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் நினைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: மாணிக்கவேல்
2: மங்களபுரத்துல
1: இருந்து பேசுறேன். சொல்லுங்க. ஏப்ரல், ஜூன், ஆகஸ்ட் எண்ணிட்டு இருக்கீங்களா?
2: இல்ல இல்ல, ஏப்ரல் 30.
1: இன்னைக்கு மாதங்களை வச்சுதான் விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். மாதங்கள் மாதங்கள் உங்ககிட்ட நான் வந்து இங்கிலீஷ் மந்த் ஒரு 3 மந்த்த்து சொல்லுவேன். அதில் 30 நாள் வருதா 31 நாள் வருதாங்கிறத விளையாட்டோட ரூல்ஸ் இந்த விளையாட்டில் விளையாடணும்னா கால் பண்ணுங்க. 9787 7107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட விளையாடலாம். இப்போ உங்களுக்கு அது சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களே. மீண்டும் நிகழ்ச்சியில் நினைஞ்சு பாடலுக்கு பிறகு விளையாடலாம்.
3: Street fights, cricket, pub, tea kada, sneak outs and night rides. இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

0: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா ய அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரு ரொம்ப கம்பீரமாக இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். பொதுவாக இன்றைக்கி திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா, அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதேர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான்

0: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்குதான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
2: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க மக்களே. இது வாக்கறவங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவால மாதங்கள் மாதங்கள் அப்படிங்கிற ஒரு இதை வச்சு தான் விளாண்டுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளாண்டுட்ருக்கோம்னு சொன்னதுனால இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னு தெரியுமா? உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு 3 மாதம் பேர் சொல்லுவேன். அந்த மாதத்தில் 30 நாள் வருதா இல்லை 31 நாள் வருதா அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சி நான் கால் பண்ணுங்கள். 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் கால் பண்ணுவோம். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இது பார்க்குறேன் கூட ஜாலியாக பேசிகிட்டு விளையாடலாம். இன்றைக்கி நம்ம வந்து மாதங்கள் மாதங்கள் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் வந்திருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் பாட்டி, வணக்கம்.
2: எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் சவுண்டு வைங்க.
1: நல்லா இருக்கும் பாட்டி, சவுண்ட் வச்சு தான் இருக்கு. நீங்க தான் சவுண்ட் வைக்கணும், நான் எப்படி சவுண்ட் வைக்கிறது?
2: சரி சரி சரி சரி சாமி சொல்லுங்க பாட்டி.
1: இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்
2: தெரியுமா? அந்த மாதங்கள் சொல்லிட்டு எத்தனை நாட்கள் அந்த சொல்றோம், மாதங்களோ நாட்களோ?
1: ஆமா, நான் சொல்ற மாதத்துல எத்தனை நாட்கள் இருக்கு அப்படிங்கறத நீங்க என்கிட்ட சொல்லணும் பாட்டி. விளையாடுவோமா?
2: இப்படி
1: கேட்டு கேட்டு சொன்ன எப்படி டக்கு டக்குன்னு சொல்லணும்ல? சரி பாட்டி, சூப்பரா இருக்கீங்க. நன்றி பாட்டி.
2: நன்றி சாமி, நன்றி சாமி.
1: தாதகாபட்டியில இருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
3: ஆத்துக்குள்ள வாக்கிங் போயிட்டு இருக்க.
4: அது ஒண்ணுலடா.
3: பரவாயில்ல சொல்லு, என்னாச்சு?
4: நான் ஒவ்வொரு தடவையும் தோத்துக்கிட்டே இருக்க மச்சான்.
3: என்ன மச்சா சொல்ற, லைஃப்லயா?
4: அட இல்ல மச்சான், கேம்ல ஒவ்வொரு வாட்டியும் தோத்துக்கிட்டே இருக்கா.
3: ஓ சரி மச்சான், நீ மறுபடியும் ஆத்துக்குள்ளே வாக்கிங் போ.
5: Years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavaliyappa public school. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautifully design panna Sonavaliyappa public school, TPT main road, junction, Salem. Contact 944259216.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், மாதங்கள் மாதங்கள் அப்படிங்கிற விளையாட்டு. இந்த மாதங்கள் மாதங்கள் விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட நான் வந்து ஒரு 3 மாதம் சொல்லுவேன், இங்கிலீஷ் மந்த் 3 மந்த் சொல்லுவேன். அதில் எத்தனை நாள் வருது, 30 நாளா 31 நாளா அப்படிங்கிறத டக்கு டக்குன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இப்போ இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான அருமையான நேர் காத்துட்டு இருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
4: இனிய நற்காலை வணக்கம் தீபா. நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
3: நான் அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். போயிட்டு இருக்கேன் தீபா, பொழுது
3: சூப்பரா போயிட்டு இருக்கேன். வேற லெவல் போயிட்டு இருக்கு.
4: மழையெல்லாம் பெஞ்சுதா நேத்தி?
3: மழை நேத்து காலையில பெஞ்சதுன்னா, ஆனா இன்னைக்கு வந்து பிரைட்டா தான் ஸ்டார்ட் ஆனிச்சு, இப்ப கொஞ்சம் டல்லா இருக்கு.
4: ஆஹா, சரி சரி. அப்ப வந்து ஓடிட்டாரு இல்லையா?
3: ஆமா ஆமா ஆமாண்ணா.
4: சரி தீபா,
3: ஜூலை ஜூன் மே மாதங்கள் மாதங்கள் விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டுல விளையாடுன்னு நான் சொன்ன நம்பர் கால் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களை. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவால நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் தான் மாதங்கள் மாதங்கள். உங்ககிட்ட நான் ஒரு 3 இங்கிலீஷ் மந்த்து சொல்லுவேன், அதில் இருக்கக்கூடிய நாட்கள் எத்தனை நாட்கள் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் பண்ணுங்கள், 9787-707-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்கர் என் கூட விளையாடலாம். இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அடைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் திவா, சேலம் பேசுறேன்.
1: எழிலக்கா எல்லாருமே சூப்பரா இருக்கும் அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன் திவா.
1: சூப்பர் அக்கா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம் தெரியுமா?
2: அதாவது 3 months நீங்க சொல்றீங்க இங்கிலீஷ்ல, வந்து அதுக்கான வந்து நாட்கள் சொல்லணும் திவா.
1: ஆமாக்கா, விளையாடுவோமா?
2: விளையாடுவோம்.
1: ஓகே, உங்களுக்கான மந்த் ஜனவரி, மார்ச், ஆகஸ்ட்.
2: மூணுமே
1: 31. சூப்பர் சூப்பர். அடுத்து மே, ஜூன், ஏப்ரல்.
2: மே, ஜூன், ஏப்ரல்ங்களா? மே 31, ஜூன் 30, ஏப்ரல் 30.
1: ஓகே காக்கா. அடுத்து கடைசி அக்டோபர், செப்டம்பர், நவம்பர்.
2: அக்டோபர்
1: 30 வராதுக்கா, அக்டோபர், செப்டம்பர், நவம்பர்.
2: அக்டோபர் 31, செப்டம்பர் 30,
1: ஓகே,
2: நவம்பர், நவம்பர் 30.
1: சூப்பர் சூப்பர் இல்லக்கா, அருமையால நீங்க, நன்றி அக்கா.
2: இப்ப அம்மா அம்மாவோட சாங் ஒடிச்சிங்களா? அது நல்லா இருந்துச்சு, வேற லெவலா இருந்தது. யாரு பாடுனன்ற தகவல் சொல்லுங்க.
1: ஏஆர் ஆனந்த் அப்படிங்கிற ஆர்டிஸ்ட்கா. தொடர்ந்து நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவான் நிகழ்ச்சியில் இருக்கீங்க. உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கறவங்ககிட்ட பேசிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவால ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதங்கள் மாதங்கள் அப்படிங்கிற ஒரு அருமையான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க. 9787-707-107 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்கறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். இதனை தொடர்ந்து இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் நினைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
2: 107.8 நம் வானொலி மக்கள் வானொலி சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் ஐம்பதுல இருந்து கலை செல்விங்க அன்பு திவாகர் அவர்களே.
1: கலை செல்வி அக்கா எப்படி இருக்கீங்க அக்கா?
2: அருமையா சூப்பர்வா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அங்குள்ள அனைவரும் எப்படி இருக்காங்க?
1: நானும் சூப்பரா அருமையா இருக்கேன் அக்கா. எல்லாருமே நல்லா இருக்காங்க.
2: மகிழ்ச்சி.
1: சரிங்க அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம் தெரியுமா?
2: ஜூன் 30
1: ஓகே.
2: ஜூலை 31
1: ஓகே.
2: மே 31
1: சூப்பர் அக்கா. அடுத்து கடைசி டிசம்பர் நவம்பர் அக்டோபர் டக்கு டக்குனு சொல்லுங்க.
2: டிசம்பர் 31 நவம்பர் 30 அக்டோபர் 31
1: சூப்பர் கலை செல்வி அக்கா, அருமையா இருக்கீங்க. நன்றி அக்கா.
2: நன்றி திவாகர், நீங்கள் அருமையா போது பாராட்டு வாழ்த்துக்களும் உங்களுக்கு.
1: நன்றி நன்றி அக்கா. நன்றி. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். முதல் ஒரு மணி நேரம் முடிஞ்சு அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம மாதங்கள் மாதங்கள் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு 3 இங்கிலீஷ் மாதம் சொல்வேன், கலந்து கலந்து சொல்வேன். அதில் 30 நாளாக 31 நாளாங்கிறத கரெக்டாக நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 107.8 7 7 0 107.8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட சலை விளையாடலாம். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டு விளையாடுறதுக்காக ஒரு நேரஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாடுவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: தேவாங்கிறோமா. உங்களுக்கான மாதங்கள் மே, ஜூலை, நவம்பர். மே, ஜூலை, நவம்பர்.
2: நன்றி.
1: டால்மியா காலனிலேருந்து பாஸ்கரண்ணா கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி பாஸ்கரண்ணா நீங்கள் நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்குறேனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில். இது வாக்கர் என்னுடன்.

இஸ்லாமிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925 இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. என்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவர் இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படி தான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்கிறோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டேஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல அவங்க தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு சிலதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பள்ளி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929 அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: எப்படி இருக்கீங்க? விவசாயம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்குதான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை

0: கேட்டுட்டு இருக்கீங்க மக்கள், இது பாக்குற உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதங்கள் மாதங்கள் அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டு எப்படி விளையாடுறதுன்னு தெரியுமா உங்ககிட்ட? நான் வந்து ஒரு இங்கிலீஷ் மாதம் 3 மாதத்தோட பேர் சொல்லுவேன், ஜான்வரி பிப்ரவரி மார்ச் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மாதத்துலையும் எத்தனை நாள் வருது அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இந்த விளையாட்டு தான் அன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787707 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இதுவாக்குறேன் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் தம்பி, நான் கஸ்தூரி பேசுகிறேன்.
0: கஸ்தூரி, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கீங்களே
0: அண்ணா. இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு
1: இருக்கோம் தெரியுமா? மாதங்கள் மாதங்கள்.
0: ஆமாம், விளையாடுவோமா?
1: ஆ விளையாடுவோம்.
0: ஓகே, உங்களுக்கான முதல் 3 மாதம் ஜான்வரி பிப்ரவரி மார்ச்.
1: ஜனவரி 31, பிப்ரவரி 28, மார்ச் 31.
0: சூப்பர் அண்ணா. அடுத்து மே ஜூலை ஆகஸ்ட்.
1: மே 31, ஜூலை 31, ஆகஸ்ட் 31.
0: சூப்பர் சூப்பர் கஸ்தூரி அண்ணா, அருமையால நீங்க. நன்றி அண்ணா.
1: நன்றி நன்றி
0: நன்றி அண்ணா. திருப்பூர் மாவட்டத்துல இருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு அருமையா விளையாண்டீங்க அண்ணா. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவான் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க, இது வாக்கரேனுடன். உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம், தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366333.

0: மாடுபிடி வீரன்.
1: சர்வதேச யோகா மற்றும் உலக தந்தையர் தினத்தை முன்னிட்டு
2: பிரம்மகுமாரிகள் அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
1: நடைபெறும் நாள் ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை.
2: நடைபெறும் இடம் சிவசக்தி பவன், சீரடி சாய்பாபா கோவில் அருகில், முல்லை நகர், ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
1: சுற்றுவட்டார தந்தைகளுடன் இணைந்து இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம்.
2: அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். தொடர்புக்கு 8870208208.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்வளவு பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: மக்காத நெகிழி மண் வளத்தை அளிக்கும், மக்கும் துணிப்பை மண் வளத்தை காக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடுவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதங்கள் மாதங்கள் அப்படிங்கிற விளையாட்டு. உங்ககிட்ட நான் ஒரு 3 மாதம் சொல்லுவேன், அந்த 3 மாதத்தில் இருக்கக்கூடிய எத்தனை நாட்கள் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏறுகோடி விட்டு எம் ராஜேஸ்வரி பேசுறேன். நிலைக்கு நானே வரும். எப்படி இருக்கீங்க?
3: எல்லாருமே சூப்பரா இருக்கும் ராஜேஸ்வரி அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் நலமா இருக்கோம்
3: அக்கா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம்
4: தெரியுமா? மாதங்கள் மாதங்களா?
3: ஆமாக்கா, ஆமாக்கா. விளையாண்டுருவோமா?
4: விளையாடலாம்.
3: ஓகே, உங்களுக்கான முதல் 3 மாதம் ஜான்வரி பிப்ரவரி மார்ச்.
4: ஜனவரி பிப்ரவரி மார்ச்சா? 28-31.
3: சூப்பர் அக்கா. அடுத்து டிசம்பர் அக்டோபர் ஆகஸ்ட்.
4: டிசம்பர் அக்டோபர் ஆகஸ்ட் 31.
3: சூப்பர் அக்கா, அருமையாக. நன்றி அக்கா.
4: நன்றி.
3: நம்ம ராஜேஸ்வரி அக்கா தரும்புரியிலேருந்து கால் பண்ணி சூப்பராக சிறப்பாக விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா, இன்றைக்கி நம்ம கூட விளையாடுறதுக்கு செமையாக விளையாண்டிங்க. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன். உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
1: ஜல் ஜீவன் மிஷன் கா விஜன் சிறப் லோகோ தக் பானி பஹஞ்சானே கா ஹி நஹி ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்,
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இன்னைக்கு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டோட பெயர் தான் மாதங்கள் மாதங்கள். உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு தமிழ் மந்த், ஒன்று இங்கிலீஷ் மந்த்து சொல்லுவேன், 3 மாதம் சொல்லுவேன், அதில் எத்தனை நாள் இருக்குங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம் தீபாக.
6: வணக்கம் வணக்கம் ராஜேஷ் கண்ணண்ணா, எப்படி இருக்கீங்க?
7: மார்ச்
6: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கு அந்த விளையாட்டை விளையாடுவோம். Yeah.

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதலம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனசை தொழுத்தேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு மக்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாடும். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டோட பேர் தான் மாதங்கள். உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு 3 இங்கிலீஷ் மாதம் சொல்லுவேன், அந்த மாதத்தில் எத்தனை நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல சொன்னேன். நிறைய பேர் கால் பண்ணி ரொம்பவே சூப்பராக உற்சாகமாக அற்புதமாக இல்லாண்டிங்க. கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதே மாதிரியே எப்பயும் போல் உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியில் இருந்து நானும் கிளம்புற மக்களே, நம்ம வாகை சுடுவா நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்கள் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன், கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் அனுப்புங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடுவா. நன்றி மக்களே, டாடா மக்களே, பாய் பாய்.

0: FM 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப ஒரு செடி வாடி போயிடுச்சு அப்படின்னா அதை திரும்பவும் நம்ம புதுப்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அதுக்கான வழிமுறைகளை தான் சொல்ல போறேன். சரி, அது என்ன செடியா தான் இருக்கும்? சரி, நான் டிப்ஸ் கொடுக்கறேன். இந்த செடி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே ஸ்மெல் வருங்க. இப்ப முன்னாடி காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில வீடுகள்ல மாடங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, வீட்டுக்கு முன்னாடி அந்த மாடங்கள்ல வந்து இந்த செடியை வச்சிருப்பாங்க. இதனுடைய விதையை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா வேற செடியும் வந்து முளைச்சிரும். என்ன அப்படின்னு ஒரு சிலர் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்க, நானே சொல்லிடுறேன். துளசி செடி வாடிடுச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி புதுப்பிக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? வீட்டில் துளசி செடி பசுமையாகவும் அடர்த்தியாகவும் இருந்துச்சு அப்படின்னா அது வீட்டுக்கு அழகா இருக்குங்க. ஆனா சில நேரங்களில் துளசி வாடி போயிடும், இலைகள் உதிர்ந்துருது, வளர்ச்சி அப்படியே நின்று போயிருது. இதை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு நம்ம சரி செய்ய முடியும். உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, தயிரை நேரடியா மண்ணுல சேர்க்க கூடாது, எப்பவுமே தண்ணீரோட கலந்துதான் பயன்படுத்தணும். இது மண்ணுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை அதிகரிச்சு துளசி செடியோட வேர்களை வலுப்படுத்தும். அப்ப துளசி இலைகள் பசுமையா இருக்கும். தயிர்ல கால்சியம், புரதம் மற்றும் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கு. இது தாவரங்களுக்கு இயற்கை ஊட்டச்சத்தா வேலை செய்யுது. துளசி செடியின் வேர்கள் வலுவா வளர்றதுக்கு தயிர் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் சொல்றாங்க. இதுக்காக ஒரு கப் தண்ணீர்ல ஒரு தேக்கரண்டி புதிய தயிரை நல்லா கலந்து மெல்லிய கரைசல் தயாரிக்கணும். இந்த கரைசலை 15-20 நாட்களுக்கு ஒரு தடவை துளசி செடியின் மண்ணில் ஊத்தலாம். துளசி செடிக்கு சரியான சூரிய ஒளியும் ரொம்பவும் முக்கியம். தினமும் குறைஞ்சது 4-5 மணி நேரம் சூரிய ஒளி கிடைச்சது அப்படின்னா நல்ல வளர்ச்சி இருக்கும். செடி எப்ப நிழல்ல இருந்துச்சு அப்படின்னா வளர்ச்சி மெதுவா இருக்கும். அதே நேரத்துல அதிகமா தண்ணீர் ஊத்தினாலுமே பாதிப்பு ஏற்படும். மண் காஞ்சிருக்கிறப்ப மட்டும் தண்ணி ஊத்துறது நல்லது. தயிர அதிக அளவுல நேரடியா மண்ணுல ஊத்த கூடாது. எப்ப தண்ணீர்ல கலந்து அளவோடு மட்டும் நம்ம பயன்படுத்தணும். சரியான அளவுல பயன்படுத்தணும்னா மண்ணுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை அதிகரிச்சு துளசி வேகமா வளரும், இலைகள் பசுமையாவும் அடர்த்தியாவும் மாறும். அடுத்து பல வீடுகள்ல துளசி செடிக்கு தேயிலை தூள், மாட்டு சாணம், வாழைத்தோல் போன்ற இயற்கை உரங்களும் பயன்படுத்தப்படுது. ஆனா இது எல்லாமே குறைஞ்ச அளவிலேயே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வல்லுநர்கள் சொல்றாங்க. அதிகமா உரம் போட்டோம் அப்படின்னா செடியோட வேர்கள் வந்து சேதமடைஞ்சு முழு வளர்ச்சியும் நின்னு போயிடும். இந்த முறையை பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து செஞ்சுக்கிட்டே வராங்க. அதுக்கான பலனையும் வந்து அனுபவிச்சிருக்காங்க, அதுக்கான பலனும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. வாடிய துளசி செடிகள் கூட திரும்பவும் பசுமையாகி விட்டதா வந்து ஒரு சிலர் சொல்றாங்க. விளையுயர்ந்த உரங்கள் இல்லாமலேயே வீட்டிலேயே எளிதா செய்யக்கூடிய இந்த முறை துளசி செடியை பராமரிக்க ஒரு எளிதான வழியா பலரும் பயன்படுத்தி வராங்க. என்னங்க, கண்டிப்பா இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நினைக்கிறேன். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமா படத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாய்மீவில்
1: முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7036663333.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரே ரொம்ப கம்பீரமா இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேன். பொதுவாக இன்னைக்கு திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமா இருக்கக்கூடிய ஃபதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையா நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனா அந்த படம் ஆரம்பிச்ச ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம், அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா, அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதேர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: உங்களுக்கு தெரியுமா, உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
3: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்,

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சேலம் மாவட்டம் வீரபாண்டி வட்டாரம் கணவாய்க்காடு கிராமத்துல இருந்து பூங்கொடி அக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப அக்கா கிட்ட வந்து நாங்க கேட்டிருந்தோம், உழவர் சந்தைக்கு வரக்கூடிய மக்கள் எந்தெந்த கீரைகளை விரும்பி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டு இருக்கிறது நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
5: இப்ப மணத்தக்காளி, பாலாக்கீரை, சிறுகீரை எல்லா கீரையுமே வாங்குறாங்க. தண்ணி வசதி கொஞ்சம் ஒரு 3/4 பாகம் பரவாயில்லங்க. தண்ணி வசதி எங்க ஊர்ல கொஞ்சம் இருக்குது, பரவாயில்லாம். ரொம்ப இந்த வருஷம் இப்ப ஒரு 10 வருஷம் பற்றாக்குறை வந்து இப்ப ஓரளவுக்கு பரவாயில்லாம். எங்க உழைப்புக்கு ஏத்த ஊதியம் தான், உழைப்பு நாங்க உழைக்கலன்னா எங்களுக்கு ஊதியமே கிடையாது. அதுல ஆவரம் முதல் கொண்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன சயனாத்தி பண்றோமோ அது கூலியாலே வச்சு பண்ணா எங்களுக்கு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ஒரு கட்டு எடுத்தா 1 ரூபா 50 காசு கூட ஆளு கிடையாது. நாங்களே செய்யறதுனாலதான் எங்க ஒருத்தருகிட்ட வேலைக்கு போய் செய்யறோமா 500 ரூபா கூலி தராங்க, அந்த கூலி எங்க காட்டிலேயே உழைச்சி அது இந்த உழவர் சந்தைக்கு வந்ததுனாலதான் எங்களுக்கு 10 ரூபா 5 ரூபா மீதி ஆகுது. நாங்க நேரடியா மார்க்கெட்டு கொண்டு போனோமா அதுல வந்து கேட்டு காசு கொடுக்கணும். அதுல 3-4 பேர் சேர்ந்து வந்துட்டாங்களா, குறைஞ்சி பேர் விற்காது, 4 பேர் வரலன்னா ஏறி விற்கும், விலையா விற்கும். அதனால எங்க உழவர் சந்தைக்கு வரதுனால எங்களுக்கு அதோட 2 ரூபா 3 ரூபா அதிகமாக தான் விற்கிறோம். உழவர் சந்தைக்கு வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லாம்னு வச்சுக்கோங்க. ஆளுங்க வர மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து கொஞ்சம் வயசாக இருக்கிற பிள்ளைங்களாம், இப்போ எங்கள் கூட்டு பிள்ளைங்களே எந்த காட்டில் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. உண்மை சொன்னால் விவசாயத்தில் அதிகபட்சமாக லாபம் கிடையாது, வெளி தொழிலில் தான் லாபம். விவசாயிங்க வந்து விவசாயிகளுக்கு வந்து செய்கிற முதலீடு விட வெளியில் வாங்கி விற்கிறவங்களுக்கு தான் பரவாயில்லாம். எங்களுக்கு வந்து விவசாயத்தில் ஒன்றும் நம்மளுக்கு வேற தொழில் இல்லை, அதனால நம்மளுக்கு இதுதான் தொழில் அப்படிங்கிறதுனால விவசாயத்தை நாங்கள் எங்களுக்கு தொழில் விட்டு போக தெரியல, எங்களுக்கு இதே தான் வழி அப்படிங்கிறதுனால நாங்கள் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் இன்னும் வேற விவசாயம் பண்ணல, எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது, செய்யவும் தெரியாது, அதனால வேற எதுவும் போடல, இதே நமக்கு பழகிட்டோமா அதனால இதே தான் செஞ்சுட்டு இருக்கிறோம்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப விவசாயத்துல இருக்கக்கூடிய சிரமங்கள் பத்தி அக்கா கிட்ட வந்து நம்ம கேட்டிருந்தோம், அக்கா என்ன சொன்னா?

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நீ மறுபடியும் ஆத்துக்குள்ளே வாக்கிங் போ.
2: ஏய் ஏய் ஏய் மிஸ்டர்

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா?
2: அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு.
0: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு.
2: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும்.
0: அப்படி என்ன பிரச்சனை வரும்?
2: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்.
0: இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: நீர்வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி வட்டாரத்துல இருந்து விவசாயி மாரியப்பன் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நாங்க உளுந்து விவசாயம் எந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
4: உளுந்து வந்து இது வந்து 6 மாசம் பயிருங்க, இது தவிர அது வந்து உளுந்து போட்டோமா அது 3 மாசத்துல வந்துடும். இந்த உளுந்தும் அது ஒரே ஈக்குவலா தான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். அப்ப உளுந்து வந்து 3 மாசத்துல வந்து 75 நாள்லயே வந்துடும். அது 75 91 நாளுக்குள்ள அது எடுத்துடலாம். அது எடுத்துட்டோமா அப்புறம் இது வந்து அதுக்கு மேலதான் இது பூ வச்சு இப்ப இதாகும். இது வந்து 3 மாசம் ஆகும். அதுக்கு மேல உளுந்து எடுத்த வாட்டி 3 மாசம் ஆகும். அதனால அது ஊடு பயிர் போட்டுக்கிறது எதுவும் குறையாது. குறையாது ரெண்டுக்கு சேர்த்து தான் சக்தி வரும். இது ஒரு மழை பெஞ்சதுன்னா போதுங்க, இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி கட்டினா போதும். ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி 10 நாளைக்கு ஒரு தண்ணி கூட போதும். இது ஒரு 30% போட்டுருக்கு. இதுக்கு இப்போ வந்து ஒரு 10,000 ரூபாய் பக்கம் செலவாயிருக்கு. இந்த உரம் எருவு அடிச்சது உழவு ஓட்டது எல்லாம் ஒரு 10,000 ரூபாய் ஆச்சு. இது வந்து ஜனவரி கடைசிக்கு தான் வரும். இப்போதான் பூ வச்சிருக்குது. அநேகமாக ஜனவரி கடைசிக்கு தான் ஆகும். அது நிலக்கடலை வந்து ஏரில் ஓட்டி போடணுங்க. அது முன்ன உழவு ஓட்டணும், அப்புறம் எருவு அடிக்கணும், அப்புறம் ஏரில் வச்சு போடணும். அது இப்போ டிராக்டர்லையும் போடுறது உண்டு, நாங்கள் ஏரில் தான் போடுவோம். ஏரில் போட்டால் அது 100 நாள் ஆகுங்க. 100 நாள் இருந்து 120 நாள் அது பயிர் தண்ணி கட்டணும். இந்த சித்திரை மாசத்துல போனா மானாவரி எல்லாம் போடலாம். அது மழை பெஞ்சதுன்னா ஹீல்டு வந்துடும். மழை பெய்யலாக்க அது வேஸ்டா போயிடுங்க. போன வருஷம் எல்லாம் மழை பெய்யல, போட்டதுல இருந்து ஒரு 2 மாசம் மழையே பெய்யல. அதனால ரொம்ப நஷ்டம் ஆகி போயிடுச்சு. அப்புறம் கடைசியா பெஞ்சதுனால அந்த கொடிமுட்டு வந்தது ஆட்டுக்காய்ச்சி, ஆட்டுக்காக ஆச்சு. இந்த ஆட்டுக்கு தீவனத்துக்கு ஆகும், ஆடு மாட்டுக்கு தீவனத்துக்கு ஆகும். வெங்காயம் இந்த தடவை கொஞ்சம் புதுசா போட்டுருக்குறங்க. வெங்காயம் வந்து இது போட்டு 40 நாள் ஆகுதுங்க. இது இதுவும் உழவு ஓட்டணும், உரம் எருவு அடிக்கணுங்க, அப்புறம் பார் பிடிக்கணும் ஆள் வச்சு, அப்புறம் வெங்காயம் விலைக்கு வாங்கிட்டு வந்து தான் ஊனி இருக்குங்க. இது கொஞ்சம் செலவு அதிகம். உரமெல்லாம் கொஞ்சம் 10 நாளைக்கு ஒருக்க உரம் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் டிஏபி போட்டோங்க, அப்புறம் 20 உரம் போட்டோம், அப்புறம் 20-15 ஒரு உரம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். இப்போ புண்ணாக்கு போடணுங்க.
3: விவசாய பெருமக்களுக்கும் உதவியா இருக்கும். அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
1: बाजार से महंगे ब्याज पर ऋण लेने के लिए मजबूर था। हमने ऐसे करोड़ों छोटे किसानों को भी किसान क्रेडिट कार्ड की सुविधा से जोड़ा।
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பூச்சியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் அழகர் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப உரங்களை அதிகமா போடுறதுனால என்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: மேலும் அதிகமா போடுற போது அந்த உரங்கள் வந்து அப்படியே ஆவியாகி மண்ணில் வீணாக சென்று விடும். உரத்தை வந்து பிரிச்சு போடணும். பொதுவாக அதிக அளவு சாம்பல் சத்து இடுவதால், பொட்டாஷ் உரம் அதிகமாக போடுறதுனால பூச்சி மற்றும் நோய்களுக்கு எதிர்ப்பு தன்மை இருக்கும். ஆனா வந்து யூரியா வந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிகமாக இடக்கூடாது. இதுல இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டியது, யூரியாவையும் டிஏபியும் ரெண்டையும் கலந்து மேலுரமாக போடக்கூடாது. ஏன்னா யூரியாவிலையும் தலைச்சத்து இருக்குது, டிஏபிலையும் தலைச்சத்து இருக்குது. ஸோ அப்ப தலைச்சத்து யூரியாவையும் டிஏபியும் சேர்த்து போடுறபோது தலைச்சத்து ரொம்ப அதிகமாயிடும். அதனால பூச்சி மற்றும் நோய் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சில நோய்கள் வந்து தண்ணீர் மூலமா பரவுவதனால ஒரு வயல்ல இருந்து இன்னொரு வயலுக்கு தண்ணீர் டைரக்டா பாய்ச்ச கூடாது. பூச்சி மற்றும் நோய் கிருமிகள் தாள் மற்றும் பயிர் கழிவுகளில் நீண்ட நாள், அதாவது அடுத்த சாகுபடி வரைக்கும் உறக்க நிலையிலேயே இருந்து அடுத்த பருவத்துள்ள பயிருக்கு வந்து செல்லும். அப்படி அதை வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, கடைசி உழவின் போது பசுந்தாள் உரத்துடன் இந்த ஏற்கனவே இருக்கிற அந்த பயிர் கழிவுகளை மடித்து உழவு செய்து தொளியடித்து உழுவதால் அந்த நல்ல மக்கி அது வந்து பயிருக்கு உரமாக மாறிடும். பூச்சி மற்றும் நோயின் தாக்குதல் தென்பட்டவுடன் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து எடுத்த உடனே அடிக்காம வேம்பு வகை பூச்சிக்கொல்லி மருந்து அல்லது வந்து நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு பேசிலஸ் சப்டிலிஸ் அப்படிங்கிற இந்த உயிரியல் காரணிகளை பயன்படுத்தி நம்ம நோய்களை கட்டுப்படுத்த வேண்டும். கண்ணுக்கு தென்படும் பூச்சிகள் புழுக்கள் முட்டைகளை கையால் சேகரித்து அழிக்கலாம். அடுத்து உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தண்டு துளைப்பான் நெற்பயிரில் முக்கியமானது வந்து தண்டு துளைப்பான் மற்றும் இலைச்சொருட்புழு. இந்த தண்டு துளைப்பான் கட்டுப்படுத்த ட்ரைக்ரோமா ஜப்பானிகம் என்ற முட்டை ஒட்டுண்ணியை ஏக்கருக்கு 2 சிசி, அதாவது 1 சிசிங்கிறது 40,000 முட்டை. ஸோ அப்போ 2 சிசினா 80,000 முட்டை என்ற அளவில் முட்டை அட்டையாக கிடைக்கும். அதை வந்து நட்ட 30ல் இருந்து 30வது நாள் ஒரு முறையும் 37வது நாள் ஒரு முறையும் நெற்பயிரில் அங்கங்கே பின் பண்ணி ஸ்டெபிளர் பண்ணி விட்டோம் அப்படின்னா, இந்த முட்டை ஒட்டுண்ணிலேருந்து வெளியே வர ட்ரைக்ரோமா இந்த ஒட்டுண்ணி இந்த தண்டு துளைப்பானோட முட்டையில் போய் முட்டை போட்டு அழிச்சிரும். இலைச்சுருட்டு புழுவை கட்டுப்படுத்த ட்ரைக்ரோமா கைலோனிஸ் என்ற முட்டை ஒட்டுண்ணியை ஏக்கருக்கு 2 சிசி என்ற அளவில் நட்ட 37வது நாள் 44வது நாள் 51வது நாளில் வந்து விடணும். வேப்ப விதைச்சாறு அந்த 5% அல்லது வேப்ப எண்ணெய் 5%. ஸோ 5% வேப்ப விதைச்சாருனா 10 கிலோ வேப்பங்கொட்டை. அந்த 10 கிலோ வேப்பங்கொட்டையை வந்து முந்தின நாள் 100 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் அதை வடிச்சு எடுத்து திரும்ப அதோட 100 லிட்டர் தண்ணி கலந்து அடிக்கணும். இது 1 ஏக்கருக்கு. சரிங்களா?
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப இலைச்சுருட்டு புழுக்களை கட்டுப்படுத்த என்ன வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. இதை கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
0: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். ஐநா விருது பெற்ற தமிழக விவசாயி மரம் சார்ந்த விவசாயத்தின் மூலமா தென்னை நஷ்டத்தை லாபமா மாத்திருக்காரு. யாருன்னு கேக்குறீங்க? கண்டிப்பா யாருன்னு சொல்றாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. ஒரு காலத்துல தான் வளர்த்த ஒவ்வொரு தென்னை மரத்துக்கும் 200 ரூபாய் நஷ்டம் அடைஞ்ச தமிழக விவசாயி ஒருத்தர் பல பயிர் மற்றும் மரம் சார்ந்த விவசாயத்தின் மூலமா தன்னோட 11 ஹெக்டேர் நிலத்தை ஏக்கருக்கு 2,00,000 to 3,00,000 ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலா மாத்திருக்காரு. இதன் மூலமா அவரு ஐநா உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் மண் விவசாயி நாயகன் என்ற அங்கீகாரத்தையும் பெற்றிருக்காரு. பொள்ளாச்சி மாவட்டத்துல விவசாயம் செஞ்சு வரக்கூடிய வள்ளுவன் 2009 தன்னோட அணுகுமுறைய மாத்தி அமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மரத்துக்கு வருஷத்துக்கு ₹500 செலவழிச்சு ₹300 மட்டும்தான் வருமானம் ஈட்டி வந்ததாகவும் இதனால தொடர்ச்சியா அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டதாகவும் சொல்லியிருக்காரு. நான் வச்சிருந்த ஒவ்வொரு தென்னை மரத்திலயும் எனக்கு பண நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, அதனால எனக்கு ஒரு தீர்வு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆன்மீக தலைவர் சத்குரு ஜக்கி வாசுதேவ் முன்னெடுத்த ஈசா அறக்கட்டளையின் மண்ணை காப்போம் காவிரி அழைப்பு திட்டத்தை அவரு எதிர்கொண்டதுக்கு அப்புறமா இந்த திருப்பு முனை ஏற்பட்டதா சொல்லியிருக்காரு. அந்த திட்டம் பல பயிர் பல அடுக்கு மரம் சார்ந்த விவசாயத்துக்கு மாறுற மாதிரி அறிவுறுத்தல் சொல்லியிருக்காங்க. 3 பயிர் ரகங்கள்ல இருந்து வள்ளுவன் இப்ப பாத்தீங்கன்னா அதே நிலத்துல தென்னை, ஜாதிக்காய், மிளகு, 7 வாழை ரகங்கள், மஞ்சள், சேனை கிழங்கு, கருவேப்பிலை மற்றும் 30 மர ரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 14க்கும் மேற்பட்ட வகைகளை பயிரிடுறாரு. வருமானம் ஆண்டுக்கு ஏக்கருக்கு ₹30,000 ₹2,00,000 to 3,00,000 சீரா உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல மண்ணின் கரிம கார்பன் உள்ளடக்கத்திலிருந்து ஆண்டுல 0.5% 7வது ஆண்டுல 1.56% அதிகரிச்சிருக்குது. 2017 நிலத்தடி நீர்மட்டம் 1000 அடிக்கு கீழே சரிஞ்சு தொடர்ச்சியா 2 ஆண்டுகள் மழையே பெய்யாத நெருக்கடி உட்பட 2 கடுமையான வறட்சிகளையும் இந்த பண்ணை தாங்கி நின்றது. அந்த காலகட்டத்துல பல அண்டை விவசாயிகள் தங்களோட தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தனாங்கன்னு சொல்றாரு. மூடாக்கு இடுறது, அதோட மழைநீர் சேகரிப்பு குழிகள் மூலமா கூடுதல் நீர்ப்பாசனம் இல்லாமலேயே பண்ணையில போதுமான ஈரப்பதம் தக்க வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல முன்னாடி தேவைப்பட்ட நீர்ல 1/10 இது பயன்படுத்துதுன்னு சொல்றாரு. சில ஆண்டுகள்ல பாசன தேவைய முற்றிலுமா நீக்கிவிடலாம் அப்படின்னு வள்ளுவன் எதிர்பார்க்கிறாரு. அதிக தண்ணீர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் கூறக்கூடிய ஜாதிக்காய், மிளகு போன்ற எளிதில பாதிப்படையக்கூடிய பயிர்கள் கூட கூடுதல் நீர்ப்பாசனம் இல்லாமலேயே உயிர் பிழைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. பண்ணையில பல பயிர் சாகுபடி முறையானது ஒரு பொருளாதார பாதுகாப்பாகவும் செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு சேவ் சாயில் காவேரி காலிங் அமைப்பின் திட்ட இயக்குனர் ஆனந்த் எதிர்ராஜலு சொல்லியிருக்காரு. தேங்காய் விலை குறைஞ்சது அப்படின்னா அவருடைய ஜாதிக்காய் அவரை காப்பாத்தும். ஜாதிக்காய் விலையும் குறைஞ்சிச்சு அப்படின்னா அவருக்கு வாழைப்பழம் அவரைக்காய் காப்பாத்தும். அவர்கிட்ட தொடர்ச்சியா பல பயிர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமத்திறமை வாய்ந்த மாற்று வீரர்களை கொண்ட ஒரு கிரிக்கெட் அணியோட இந்த உத்திய ஒப்பிட்டு எதிர்ராஜலு சொல்லியிருக்காரு. 2019 விரிவாக்கப்பட்டதிலிருந்து காவேரி காலிங் அமைப்பானது காவேரி ஆற்றுப்படுகையில ஆண்டு ஃபுல்லாவே நீரோட்டத்தை மீட்டெடுக்கிறதுக்காக இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட 242 கோடி மரங்கள்ல ஏறக்குறைய 10% 13.4 கோடி மரங்களை தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஃபுல்லாவே இருக்கக்கூடிய தனியார் விவசாய நிலங்களை நட்டிருக்காங்க. இருந்தாலுமே பரவலான பயன்பாட்டுக்கு விரிவாக்கம் நிதி மற்றும் கொள்கை ரீதியான தடைகள் முக்கிய தடைகளாய் இருக்கிறதா எதிர்ராஜலு சுட்டிக்காட்டியிருக்காரு. மரப்பயிர்களுக்கு சொட்டு நீர் பாசன ஆதரவு, மாநில அளவிலான கட்டுப்பாடான மர விற்பனை விதிமுறைகளை நீக்கிறது, அதோட மரம் சார்ந்த விவசாயத்துக்கு காப்பீடு மற்றும் மானிய திட்டங்கள், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து வலியுறுத்தி இருக்காரு. புவி வெப்பமயமாதல் மற்றும் ஒட்டுமொத்த உலகையும் அச்சுறுத்தக்கூடிய காலநிலை நெருக்கடிக்கு மரம் சார்ந்த சார்ந்த விவசாயம் மட்டுமே ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவன் சொல்லியிருக்காரு. என்னங்க, கண்டிப்பா இது நம்ம விவசாய பெருமக்களுக்கு உபயோகமா இருக்குங்க. அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
1: தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925 இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. என்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவர் இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படி தான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்றோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டேஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல அவங்க தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு சேதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பள்ளி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929 அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சேலத்தின்

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேயர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே நந்தினி தேவி தான் இருக்காங்க. அவங்களோட தமிழ் பயணம் எங்க தொடங்குச்சு, அதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நந்தினி தேவி, நீங்க முதல் முதல்ல ஒரு போட்டியில கலந்து சர்டிபிகேட் வாங்கிருப்பீங்க, அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த போட்டி என்ன அப்படின்றத கொஞ்சம் சொல்றீங்களா?
2: ஃபர்ஸ்ட் நான் ஸ்கூல்ல நிறைய சர்டிபிகேட் வாங்கினதுனால எனக்கு பெருசா அது தெரிஞ்சிக்கல. சரி, இதுல நம்ம ஏதோ நமக்கு ஒன்று இருக்கு அதனால வாங்குறோம் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா காலேஜ் போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் வாங்கின சர்டிபிகேட்டே வந்து 1000 ரூபீஸ் அமௌண்ட்டோட வாங்கிட்டு வரும்போது நான் யோசிச்சேன், நாம்பளா வரமாட்டோம் அப்படிதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அப்ப வந்து அப்பா சொன்னார், உன்னால முடிய கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா விட்டுட்டாரு. அப்ப அம்மா வீட்டில் இருந்தாங்க, அப்பா ஸ்கூல் போயிடுவாரு. அம்மா வந்து நீ எடுத்து வச்சு படி, நீ படிச்சினா நீ வாங்கிட்டு வந்துடுவ, உன்னால் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அம்மா நிறையா கைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு டைம் அந்த 1000 ரூபாய் கையில் வாங்கினதும் நம்மளால் முடியும், நமக்குள்ளே ஏதோ ஒரு திறமை இருக்குது, இதை இன்னும் நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா அதுக்கப்புறம் காம்படிஷன்ஸ்லாம் போக ஆரம்பித்தேன். அதுக்கடுத்து கவிதை காம்படிஷனில் வந்து தேர்ட் ப்ரைஸ், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தேர்ட் ப்ரைஸ், 5000 வாங்கிட்டு வருமோ.

0: நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் திடீர்னு கிடைச்சிச்சு. அதுலேயுமே நான் நல்லா பண்ணியிருந்தேன்னு சொல்லி மேம் நிறையா பாராட்டினாங்க.
1: சூப்பர் சூப்பர் நந்தினி தேவி, கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது உங்களோட முதல் அனுபவமே உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல, நீங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது. காலேஜ் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு, நிறைய போட்டிகள்ல பங்கெடுத்து பரிசுகளுமே நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்து வந்து கவிதை, கட்டுரை, பேச்சு போட்டி, இது மூன்றுலயுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச போட்டி அப்படின்னா எதை சொல்வீங்க?
0: அதிகமா பிடிச்சது வந்து பேச்சு போட்டி. நிறைய போயிடும் பேச்சு போட்டி அப்படின்னு வந்துச்சுனாலே அவங்களே கண்ணை மூடிட்டு நந்தினி தேவி பேர் எழுதுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதில் வளர்ந்துட்டேன். அதை விட இப்போ என்ன ஒரு ஆசை வந்துச்சுன்னா, அப்பா வந்து ஒரு புத்தகம் வெளியிட போகிறாரு, கவிதை தொகுப்பு ஒன்று, குழந்தைகளுக்கான பாடல்கள். அவர் மட்டும்தான் வெளியிடுவாரா, நம்மளால முடியாதான்னு சொல்லி இப்போ கவிதை துறையில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்வம் காட்டி அதில் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். அதுமே கூடிய விரைவில் ஒரு புத்தகமா வெளியிடணும்னு ஆசை இருக்கு, வரும் கண்டிப்பா.
1: சூப்பர் சூப்பர் நந்தினி தேவி, நாங்களுமே வாழ்த்துறோம், நீங்க அந்த விஷயத்துல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நந்தினி தேவி, அடுத்து வந்து நீங்க நிறைய போட்டிகள்ல கலந்து கொண்டாலுமே எல்லாத்திலயுமே வந்து நீங்க வெற்றி பெற்றிருப்பீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில தோல்விகளுமே இருக்கும், அந்த தோல்விகள்லாம் என்ன, எப்படி நீங்க அதை தாண்டி தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க?
0: நிறைய பேச்சு போட்டிக்கு போனாலுமே ஒரு சில இடத்துல வந்து தோல்விதான் கிடைக்கும். நூற்றாண்டு விழா பேச்சு போட்டிக்கெல்லாம் போயிருந்தேன், அங்கெல்லாம் வந்து போனது முதல் விஷயம் வந்து பயந்துட்டேன். ஃபஸ்ட்டு டைம் போகும்போது பயம், அப்போ வந்து கற்றுக்கிட்டேன் இந்த பயத்தை விட்டுருணும், ஸ்டேஜ் ஃபியர் வந்து நமக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு யோசித்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் திரும்ப போக போக ஜட்ஜஸ்லாம் சொல்லுவாங்க இந்தந்த கரெக்ஷன்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்து கடைசியாக ஒரு இடத்துல நம்ம பெருசாக சாதிச்சு அந்த ஆனுவல் டேயில் வந்து எனக்கு கொடுத்த வாய்ப்பு, நான் அதை எல்லாத்தையுமே வச்சு மனசில் வச்சுட்டு இந்த தப்பெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, இதை நம்ம சரியாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ண விஷயம்.
1: ஓகே ஓகே, அதாவது நம்மளுக்கு எவ்வளவு தோல்விகள் வந்தாலுமே அதை நம்ம நினைவில் வச்சுக்கிட்டு இந்த தப்பை திருப்பி செய்யாம நம்ம ஒரு சக்சஸ் ஆன இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான நந்தினி தேவி அவங்களோட பயணத்துல என்னென்ன மாதிரி தோல்விகள் இருந்துச்சு, அதை எப்படி தாண்டி வந்தாங்க அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே நந்தினி தேவி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட தமிழ் பற்று பயணம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அதுல அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க, இப்பவும் என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நந்தினி தேவி, தமிழை தாண்டி வேற என்ன மொழிகள் எல்லாம் நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க?
4: ஹிந்தி வந்து சின்ன வயசுல ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தது தான். அதை பார்த்துட்டு ஹிந்தி மேம் வந்து நீங்கள் நல்லா தானே பண்ணுறீங்க, ஹிந்தி எக்ஸாம் எழுதலாம்ல அப்படின்னு சொல்லி அவங்களா கொண்டு போய் விட்ட ஸ்ட்ரீம் தான் அது. அதுக்குள்ளே போயிட்டு ஒரு ஸ்பீக்கிங் லெவல் போல்சால் எக்ஸாம்னு சொல்லிட்டு தேர்ட் லெவல் எழுதும் போது நாங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டோம். போயிட்டு எல்லாருமே போல்சால்னால் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கோம், அவங்க க்வெஸ்சன் கேட்பாங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் சொல்லணும். அப்படி சொல்கிறத பார்த்துட்டு அந்த எக்ஸாம் ஹாலுக்கு வந்திருந்த சீஃப் வந்து எங்கள் ஹிந்திஜியை கூப்பிட்டு, இந்த பொண்ணு கண்டிப்பாக இந்த துறையில் ஏதோ ஒரு சாதனை செய்யாமல் போகாது, அவ்வளோ அழகாக உச்சரிக்குது, சொல்லுது, கேட்குற கேள்விக்கெலாம் டான் டான் பதில் சொல்லுது, கண்டிப்பாக அது வந்து ஏதோ ஒரு சாதனை செய்யும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போனார். அதுவும் கண்டிப்பாக நடக்கும் ஏதோ ஒரு நாள். அப்புறம் இங்கிலீஷ் வந்து எப்பவும் போல் பேசிக்காக ஸ்கூலில் பேசி பேசி பழகிடுச்சு. மலையாளம் வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் ஒரு மாதம் தங்கியிருந்தேன். அப்போ வந்து அவங்க நீங்கள் வந்ததுக்கு ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, சரியா நம்மளால் முடியாதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பேச கற்றுக்கிட்டது தான் கொஞ்சம் மலையாளமும் பேச தெரியும். அப்போ
3: சூப்பர் சூப்பர், ரொம்ப கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நந்தினி தேவி, உங்களுக்கு இவ்வளோ திறமைகள் இருக்குது, நிறைய மொழிகள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. இதெல்லாம் இருக்கும் போது இதை நீங்கள் வெளிப்படையாக சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களில் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாமே, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது தானே? உங்களுக்கு அது பண்ணுறதுக்கு பிடிக்குமா நந்தினி தேவி?
4: எனக்கு அவ்வளோவா சோசியல் மீடியாவில் எதுவும் பெருசாக போடணும் அப்படிங்கிற ஆசை இல்லை. இந்த நியூஸ் பேப்பரில் போடணுங்கிறதே வந்து அப்பா தான் ஃபஸ்ட்டு சொன்னார், நீ கொடுக்கண்ணு, நீ இவ்வளோ வச்சுருக்கல, இதை கொடுத்து நீ போடு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி போட்டது தான். ஆனால் அதுக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்கும் நானே எதிர்பார்க்கல. அதில் கிடைச்ச வாய்ப்பு தான் இந்த எஃப்எம்ல வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது.
3: இந்த காலத்தில் சோசியல் மீடியாவில் வந்து அவ்வளவா ஈர்ப்பு கிடையாது, இஷ்டம் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு நந்தினி தேவி. அடுத்து வந்து இப்போ உங்கள் கூட இருக்க மாணவர்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை நிறைய பேர் இருக்கட்டும் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு கோலை செட் பண்ணி எனக்கு தமிழ் தான் வேணும், தமிழில் தான் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவம் இருக்கும்
4: அந்த நேரத்தில்? வந்து சரி இவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நம்மளோட இலக்கு வந்து நம்ம எப்படியாவது ஒரு துறையில் இந்த துறையிலேயே ஏதோ ஒன்று பெருசாக சாதிச்சிடணும், டாக்டரேட் ஆகிடணும், காலேஜ் ப்ரொஃபஸராக போயிடணும், அப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நாம் உழைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய தாட்டாக இருக்கும். என்னை சுற்றி இருக்கவங்க எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தில் மட்டும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா எப்படியோ வந்து நான் இந்த ஏதோ ஒரு காலேஜுக்கு ப்ரொஃபஸராக போயிடணும், அதுலேருந்து படிப்படியாக மேலே வளர்ந்து வரணும், அதுதான் என்னோட ஆசை.
3: சூப்பர் சூப்பர் நந்தினி தேவி, அதாவது உங்களுக்கான கோலை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க, யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம அதை வந்து கேட்கவே கூடாது அப்படின்ட்டு ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான நந்தினி தேவி அவர்கள் அவங்களோட பயணம் எப்படி தொடங்குச்சு, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டுருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.
5: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு,

0: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சியடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை வழங்குகின்றன.
1: கஹனே யா தூசரா கோய் சாமான் பிமாரி கே கர்ச் மே பிக்னே சே பச்சா ஹே கிர்வி ரக்னே சே பச்சா ஹே தோ யே ஆயுஷ்மான் பாரத் கி பஹுத் படி சஃபல்தா.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை வளர்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே ரொம்பவே தமிழ் பற்று மிக்க நந்தினி தேவி தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இந்த சின்ன வயசுலயே அவங்களுக்கு எப்படி வந்து தமிழ் மீது இவ்வளவு ஆர்வம் வந்துச்சு, எதனால இந்த பயணத்தை தொடங்கி இருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நந்தினி தேவி, நீங்க வந்து ஒரு பேச்சு போட்டிக்கா இருக்கட்டும், கட்டுரை போட்டிக்கா இருக்கட்டும், ஒரு கவிதை போட்டிக்கா இருக்கட்டும், என்ன மாதிரியான தயாரிப்பெல்லாம் பண்ணுவீங்க?
2: தயாராகிறதுங்கிறது வந்துட்டு ஏதோ ஒரு டாபிக் மேமே திடீர்னு கூப்பிட்டு இந்த டாபிக்ல பேசு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு 5 minutes டைம் தருவாங்க. நம்ம எங்கேயாவது பழசு படிச்சது, இதுக்கு முன்னாடி எதுலயோ ஒன்றுல எழுதி வச்சிருக்கிறது,

0: அந்த மாதிரி இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே தேடி தேடி எடுத்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹின்ஸ் எழுதி வச்சு கரெக்டாக அவங்க கூப்பிட்டு பேச சொல்லும் போது பேசிடணும். பேசும்போது அந்த ஏற்ற இறக்கம், நம்மளுடைய சவுண்டு எந்த அளவுக்கு நம்ம உச்சரிக்கிறோம் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து ஸ்பாட்டில் டாபிக் தர மாதிரியான காம்படிஷன்ஸ் தான் நிறையா இருக்கும் போகிறது எல்லாமே. அதனால் அப்படி போயிட்டு அங்கே ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் நமக்கே டாபிக் தெரியுங்கிறதுனால அங்கே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி வந்துடும்.
1: 5 நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு கொஞ்சம் நேரம் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் தயாரிப்பை முடிச்சுட்டு பேச ஆரம்பிச்சிருவீங்க உங்களோட போட்டிகளில் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. அடுத்தது வந்து இந்த போட்டிகளில் நீங்கள் முன்னே போய் நின்று ஸ்டேஜ் மேலே பேச ஆரம்பிக்கும் போது உள்ள பயம் இருக்கும், பட் அதை எல்லாத்தையும் தாண்டி எப்படி உங்களோட போட்டிகள்லாம் நீங்கள் கலந்து வின் பண்ணியிருக்கீங்க?
0: அங்கே போகும்போதே நம்மளை விட நல்லா பேசுகிறவங்க யாராவது வந்து ரெண்டு பேர் நல்லா பேசிட்டாலும் நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளால் முடியும் தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இன்னும் ஒரு 2 அடி எடுத்து வச்சா மேலே போயிடலாம், அந்த இடத்துல நம்ம ஏன் தயங்கி நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி நானே என்னை மெருகேற்றிக்கிட்டு போய் பேசிட்டு வந்துடுவேன்.
1: சூப்பர் சூப்பர் நந்தினி தேவி. அதாவது நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்பவே நம்ம ஸ்ட்ராங்காக இருந்து பேசினாவே போதும் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. அடுத்து வந்து ஒரு நிறைய பேர் இருக்க மாணவர்கள் இருக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்குது ஒரு போட்டியில் அப்படின்ற போது அந்த ஃபீல் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்?
0: அது வந்து அந்த ஒரு சந்தோஷத்தை வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு காலேஜில் இருந்து இத்தனை பேர் படிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஒருத்தரை மட்டும் செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நம்ம அதில் எவ்வளோ நம்மளால் முடியுமோ பெஸ்ட்டாக காட்ட முடியுமோ அதை வந்து நம்ம செஞ்சிடணும் அப்படிங்கிறத மட்டும் நான் எப்போவுமே அது ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுட்டே இருப்பேன். அங்கே போய் ஒரு சர்டிஃபிகேட்டோ மெடலோ வாங்கிட்டு வந்து அதை ப்ரேயரில் வச்சு எல்லாத்துக்கும் முன்னாடி கொடுக்கும் போது அது ஒரு மாதிரி அந்த சந்தோஷத்துக்காகவே நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தோணிடும்.
1: நீங்கள் சொல்கிறத கேட்கும் போதே எனக்கு நல்லா புரியுது அந்த ஃபீல் உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்றது. அடுத்து வந்து நீங்கள் நிறைய போட்டிகளில் கலந்து வெற்றி பெற்றிருப்பீங்க. பல போட்டிகள் இருந்தாலுமே உங்களுக்கு மறக்க முடியாத பரிசு, இந்த இடத்துல நான் போய் வின் பண்ணதை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்ட்டு கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அது என்னன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா?
0: அந்த கவிதை போட்டியில் 5000 வாங்கிட்டு வந்தது தான். அந்த ஸ்பாட்டில் டாபிக் கொடுத்தாங்க, என் கூட வந்து ஒரு 15 பேர் பின்னாடி எல்லாருமே உட்காந்து எழுதிட்டு இருந்தாங்க. அதில் வந்து நானும் ஒரு ஆளாக செலக்ட் ஆகி அந்த 5000 வாங்குவேன் அப்படிங்கிறது எதிர்பார்க்காத ஒரு விஷயம். திடீர்னு என் பேசலும் நானா அப்படின்னு நானே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு எழுந்திரிச்சு போனேன். அந்த வெற்றி மட்டும் என் வாழ்க்கையில் எப்பவும் மறக்க மாட்டேன்.
1: சூப்பர் சூப்பர் நந்தினி தேவி. அதாவது பல பேர் இருக்கும் போது உங்களை பேர் சொல்லி கூப்பிட்ட தருணம் தான் உங்களுக்கு ரொம்பவே மறக்க முடியாது அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான நந்தினி தேவி அவர்கள் அவங்களோட பயணத்தில் மறக்க முடியாத நினைவுகள்லாம் என்ன அப்படின்றத ரொம்பவே நல்லா நம்மகிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல் எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சேலத்தின் முகங்கள்
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே நந்தினி தேவி தான் இருக்காங்க. அவங்களோட தமிழ் பயணத்துல இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம். வாங்க நந்தினி தேவி, உங்க கூட இருக்கவங்களே உங்களை நிறைய விஷயத்துல பாராட்டி இருப்பாங்க, அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் இருந்துச்சு?
4: முதல் முறையா காலேஜ்ல வந்து கல்லூரி நாள் விழா அந்த கொண்டாட்டத்தை தமிழ்துறை மட்டும் அங்கே இருக்கும். அங்கே வந்து காலையில் போன வாட்டி தான் மேம் வந்து சொல்கிறாங்க, நீ வந்து இந்த விழாவோட தொகுப்பாளினியாக நீ வந்து இதை எடுத்து செய்யணும்னு சொல்லும்போது, அங்கே போய் நான் தொகுப்பாளினியாக நின்று பேசும்போது என் கூட இருக்கவங்க பார்க்க அமைதியாக இருக்க இதெல்லாம் நீ செய்வியா அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் டைம் என்கிட்ட வந்து கேட்டாங்க. அதுக்கப்புறம் சிறப்பு விருந்தினராக வரவங்களுக்கு அறிமுக உரை கொடுக்கறது அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் போது அவங்களே வந்து சிறப்பு விருந்தினரே வந்து நம்மக்கிட்ட நல்லா பண்ணுறம்மா, உன்னால் முடியும், நீ இன்னும் நிறையா சாதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ளேயே திறமை இருக்குது, நம்மளை பார்த்து உயர்ந்து போகிறதுக்கு இங்கே மனுஷங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன்.
3: ஓகே ஓகே நந்தினி தேவி, அடுத்தது வந்து திறமை அப்படின்றது வந்து என்ன, அதை வந்து நம்ம எப்படிலாம் பயன்படுத்தினா பயனடையலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்களா?
4: திறமை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும், ஏதோ ஒரு திறமை ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை வந்து அவங்க வெளிக்கொண்டு வர்றதில்லை, அதுக்கு வந்து அவங்களுடைய உழைப்பை கொடுக்கணும். இப்போ ஏக்கூடிய ஒரு பொண்ணு இருக்காங்க, நல்லா கட்டுரை எழுதுவாங்க, ஆனால் வந்து எதாவது காம்படிஷன் வருது எழுது அப்படின்னு சொன்னால் வரமாட்டாங்க. நானும் எவ்வளவோ பேசி பார்ப்பேன், சரி வரலையா போ அப்படின்னு விட்டுட்டு வந்துடுறது. அப்புறம் வந்து நான் ஜெயிச்சுட்டு வரும்போது சொல்லுவாங்க, இது வந்து என்னோட இடமா இருந்திருக்க வேண்டியது, அதை நீ இப்போ சொல்லக்கூடாது, அப்போ யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அந்த மாதிரி விட்டுட்டு நாம் சிந்திக்கிறத விட வரப்பையே நாம் அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.
3: திறமை அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. அடுத்தது ஒரு பொண்ணுக்கு அவங்களோட கனவாக இருக்கட்டும் இல்லை அவங்க வாழ்க்கையோட ஒரு கோலாக இருக்கட்டும், அது எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
4: நம்ம வந்து ஒவ்வொரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னாலுமே ஒரு கனவை வச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா அந்த கனவை நோக்கி நம்ம ஓடணும், நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம அதை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்குள்ளே வரும். அந்த எண்ணம் வந்துருச்சுனாலே நமக்கு மற்றவங்க ஊக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே நமக்கு இல்லாத போயிடும். அப்போ வந்து எல்லாத்துக்குமே கனவை நினைவாக்கணும், அப்போ வந்து கனவுங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கு இந்த இடத்துல.
3: ஓகே ஓகே நந்தினி தேவி, அடுத்தது வந்து நீங்க ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னா அதுக்கு என்ன பேர் வைப்பீங்க, அந்த பேருக்கு என்ன காரணம்?
4: பசியுடைய பறவையின் பயணம் இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. இறைக்காக தேடி கண்டிப்பா ஒரு இடத்துக்கு போயே தீரும், அந்த மாதிரி நானும் ஒரு பசியோட இருக்கேன், அது என்னோட வாழ்க்கையிலயே அது இருந்துச்சு, அதை தேடி போய் நான் அடைஞ்சிட்டேன். பறவையால சாதிக்க முடியாதது அப்படிங்கிறது இந்த உலகத்துல எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சு எழுதணும் அப்படின்னு ஆசை.
3: சூப்பர் சூப்பர், கண்டிப்பா நீங்க இந்த புத்தகத்தை எழுதுவீங்கன்னு சொல்லிட்டு நானுமே உங்களை வாழ்த்துறேன் நந்தினி தேவி. அடுத்து வந்து இப்போ ரேடியோல பேசின அனுபவம் உங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு?
4: இந்த அனுபவம் வந்து எவ்வளவுதான் பேச்சு போட்டியில கலந்துகிட்டாலும் இந்த அனுபவம் வந்து ஒரு புது அனுபவமா தான் இருக்கு. என்னோட வாழ்க்கையில இது ஃபர்ஸ்ட் டைம் தான். எவ்வளோ காம்படிஷன்ஸ் போயிருந்தாலும் இது பொறுத்த வரைக்கும் இது ஒரு புது அனுபவமா, முதல் முறையா நான் எங்கேயோ போய் பேசுற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருக்கு.
3: சூப்பர் சூப்பர் நந்தினி தேவி, இந்த ஒரு மணி நேரமா நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையா தெளிவா பதில் சொன்னீங்க, நன்றி.
4: நன்றி.
3: நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான நந்தினி தேவி, அவங்களுக்கு எதனால தமிழ் மீது இவ்வளவு பற்று, அவங்க என்னென்ன மாதிரி போட்டிகள்லாம் கலந்து என்னென்ன மாதிரி பரிசுகள்லாம் வாங்கினாங்க அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெற நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக இந்த ஒரு மணி நேரத்தை தொகுத்து வழங்குறதுக்காக சத்யானா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பில் தாங்க பேச வந்திருக்கேன். அது என்ன தலைப்பு அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் பாசிட்டிவாக செய்ய முடியாது, அதே மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியாது. அதனால ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னா பழங்கள், காய்கறிகள், அது மட்டும் இல்லாமல் பால், மீன், இது மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் கண்டிப்பாக நம்மளுடைய ஆரோக்கியமே மேம்படும். அந்த ஆரோக்கியம் நம்மளுடைய உடலுக்கும் சரி, நம்மளுடைய வீட்டுக்கும் சரி இருந்தால் ஓகே, நம்மளால் பார்த்துக்க முடியும். ஒரு நாட்டுடைய ஆரோக்கியமே மேம்படணும் அப்படின்னா அதுக்கு என்ன முக்கியம்? ஒரு நாடு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வீடு அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கோடிக்கணக்கான மக்கள் அவங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும், எந்த ஒரு வைரஸ் காய்ச்சலோ இல்லை எந்த ஒரு தீவிரமான ஒரு நோய்களோ வந்துட்டு பரவணுச்சு அப்படின்னா அதை கட்டுப்படுத்தணும். அதுக்கு வருமுன் காப்பது இல்லைன்னா வந்தப்பின் தீர்ப்பது, இந்த ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்று வந்தப்பின் தீர்ப்பதுங்கும் போது நம்ம வந்துட்டு சில அசால்ட்டான ஒரு விஷயங்கள், அசாதாரண ஒரு விஷயங்களில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த அது மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்மளை தாக்கும். எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா கொரோனா, இது மாதிரியான விஷயங்களை வந்துட்டு எதிர்பாராத விதமாக நம்ம நாட்டுக்குள்ளார வந்தது. இதில் வந்துட்டு வந்த பின் தீர்ப்பது, வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கான மருந்தை கண்டுபிடிச்சது, அதுக்கப்புறமா அந்த இடைவெளி விட்டு நம்ம இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை நிறைய கண்டுபிடிச்சாங்க. அதே வருமுன் காப்பது, நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்காது. நம்ம வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்காது அப்படிங்கிறது அதுக்கான சொல்யூஷன் முன்னாடியே இருந்திருக்கும். நாம் அது கவனிக்காமல் விட்டோம்னா அது வருமுன் காப்பது. அதுக்கு முன்னாடி காத்துட்டோம்னா வருமுன் காப்போம், அப்படி இல்லைன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அப்போது ஒரு நாட்டுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கு எது முக்கியம்? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முக்கியமா இல்லை தரமான மருத்துவம் முக்கியமா? ஒரு நாட்டின் ஆரோக்கியத்திற்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முக்கியமா, தரமான மருத்துவம் முக்கியமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கே கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபோன் இடுங்க, டயல் பண்ணுங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக முதல் பாடலாவே ஏஆர் ஆனந்தன் இன்சியோடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா
2: நம்மச்சான், ஆத்துக்குள்ள வாக்கிங் போயிட்டு இருக்க.
3: அது ஒண்ணும் இல்லடா.
2: பரவாயில்ல, சொல்லு என்னாச்சு.
3: நான் ஒவ்வொரு தடவையும் தோத்துக்கிட்டே இருக்க மச்சான்.
2: என்ன மச்சா சொல்ற, லைஃப்லயா?
3: அட இல்ல மச்சான், கேம்ல ஒவ்வொரு வாட்டியும் தோத்துக்கிட்டே இருக்கண்ணா.
2: ஓ சரி மச்சான், நீ மறுபடியும் ஆத்துக்குள்ளேயே வாக்கிங் போ.
4: ஏய் ஏய் ஏய் மிஸ்டர்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரே ரொம்ப கம்பீரமா இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேன். பொதுவா இன்னைக்கு திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தேட்டரில் ஒரு கனத்த மௌனம், அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின், அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதேர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: வாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி, திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பின் கீழே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய நாட்டுடைய ஆரோக்கியத்துக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முக்கியமா இல்ல தரமான மருத்துவம் முக்கியமா, எது நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக முதல் நேயராகவே ஒருத்தர் இணைப்புல வந்துட்டாரு, அவரு கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம் தம்பி, நான் கஸ்தூரி பேசுறேங்க.
5: வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க அண்ணா, உங்களுடைய கருத்துக்கள்.
6: அதாவது என்னுடைய கருத்துக்கள் என்னங்கன்னா, சுற்றுப்புற சுகாதாரம் நல்ல முறையில் இருந்தாலே ஏகப்பட்ட நோய்களை தடுக்க முடியுங்க. ஏன் எப்படின்னா, இப்ப வீடு சுத்தி வெறும் பூடு செடிகை புழுதி குண்டு எல்லாம் மழை வேண்ட காலத்துக்கு தண்ணி நின்று அப்படின்னா அதுல கொசு உருவாகுது, அது வந்து நம்ம கடிச்சதுன்னா நோய் வருது. இந்த நோய்களுக்கு நல்ல மருந்து தேடி இதெல்லாம் பண்றதை விட இந்த சுற்றுப்புற சுகாதாரத்தை நல்ல முறையில வச்சிருந்தாலே ஏராளமான நோய்களை தடுக்க முடியுங்க. அதுக்கு மேல வந்து வர்ற நோய்களுக்கு வேணா மருந்து நல்ல நல்ல மருந்தா பார்த்து தயார் பண்ணிக்கலாங்க. முதல்ல முக்கியமா வேண்டியது சுற்றுப்புற சுகாதாரம், அதான் நம்ம நாட்டுக்கு முதல்ல முக்கியமா தேவை.
5: சூப்பர்ண்ணா, சூப்பர். ரொம்ப சூப்பராக உங்க கருத்துல பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா.
6: நன்றி.
5: கஸ்தூரி அண்ணா நம்ம கிட்ட ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது கண்டிப்பாக நம்மளை வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை நம்ம ஃபஸ்ட்டு சுத்தமாக வச்சிருப்போம்ப்பா, அப்புறம் நாட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்தை சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள் கரெக்டு தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டாவே போதும், அப்படி இருந்தாவே பார்த்திங்கன்னா நாடே வந்துட்டு க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் பொது இடங்களில் இருக்கக்கூடியது நம்ம எல்லாருமே நம்ம முயற்சி பண்ணி நம்ம சுத்தமாக இருக்க வைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய நாடு மருந்துகள் தேவையில்லாத ஒரு நாடுகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது.

0: சர்வதேச யோகா மற்றும் உலக தந்தையர் தினத்தை முன்னிட்டு
1: பிரம்மகுமாரிகள் அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
0: நடைபெறும் நாள் ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை.
1: நடைபெறும் இடம் சிவசக்தி பவன், சீரடி சாய்பாபா கோவில் அருகில், முல்லை நகர், ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
0: சுற்றுவட்டார தந்தைகளுடன் இணைந்து இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம்.
1: அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். தொடர்புக்கு 8870208208.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா?
2: அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவரு சரியா தான் பண்றாரு.
0: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு.
2: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும்.
0: அப்படி என்ன பிரச்சனை வரும்?
2: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்.
0: இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: பலமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணி பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
3: சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு நாட்டுடைய ஆரோக்கியத்துக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முக்கியமா இல்லை தரமான மருத்துவம் முக்கியமா? ஒரு நாட்டுடைய நாட்டுடைய ஆரோக்கியத்துக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முக்கியமா இல்லை தரமான மருத்துவம் முக்கியமா அப்படிங்கிறதான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவர் கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்தில் இருந்து பேசுறேங்க.
3: வணக்கம் அண்ணா, வணக்கம், சொல்லுங்க அண்ணா, உங்களுடைய கருத்துக்கள்.
4: நாட்டின் ஆரோக்கியத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு இன்றியமையான தேவைதான். ஒண்ணு இதுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் தேவைதான், தரமான மருத்துவமும் இருக்கணும். ஆனா போன ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இந்த கொரோனான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா அது நாம எவ்வளவுதான் சுத்தமா வச்சிருந்தாலும் வெளியில இருந்து சில நோய்கள் வருது. இப்ப அந்த மாதிரி நேரத்துல தரமான மருந்து நம்ம கிட்ட இல்லாதனால நம்ம வெளியில வாங்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இப்ப நாம வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இப்ப சுத்தமான காற்று வரும், தூய நீர் இருக்கும், காற்று மாசடையாம இருக்கும், தொற்று நோய் வராம இருக்கிறதுக்கு நம்ம சுற்றுப்புறத்தை நாம தூய்மையா வச்சுக்கிறோம். இருந்தாலும் சில பருவகால மாற்றத்தினால நம்ம வெளியே வரும் பொழுது சில மருந்துகள், தரமான மருந்துகள் நம்ம கையில இருக்கணும்ன்றது ஒரு அத்தியாவசியமா தேவைப்படுது. அதனால ரெண்டுல எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் பொழுது தரமான மருந்து இருந்துச்சுனாக்க நம்ம வந்து வரக்கூடிய பின் விளைவுகளுக்கு நம்ம வந்து எதிர்கொள்றதுக்கு ஒரு நல்ல ஒரு துணையா இருக்கும். அதனால வந்து மருந்து வந்து மேக்சிமம் தரமான மருந்து இருந்துச்சுன்னா சுற்றுச்சூழல்ன்றது நம்ம கையில இருக்கு. தரமான மருந்துன்றது நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஆரோக்கிய சம்பந்தப்பட்டது. அதனால தரமான மருந்து வந்து நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கணும்.
3: சூப்பர்ண்ணா, ரொம்ப சூப்பரா உங்களோட கருத்துல பரிந்துட்டேன், ரொம்ப
4: நன்றிண்ணா. சரிங்க,
3: நன்றி அண்ணா. மாணிக்கவேல் அண்ணா ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது தரமான மருத்துவம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட கருத்துல பகிர்ந்துக்கிட்டாரு. இதே மாதிரி உங்களோட கருத்துலையுமே பகிர்ந்துக்குவாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக நரேஷ்குமாரோடைய இது எங்க சேலம் ஜில்லா பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: குலசாமியை கும்பிட்டுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நல்லா கிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிறுகிற

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்பா நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம நாட்டுடைய ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பா இல்ல தரமான மருத்துவமா அப்படிங்கறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், நான் தேனூர் மாவட்டம் பட்பாடியில் இருந்து சந்திரசேகரன்.
1: வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க அண்ணா, உங்களோட கருத்துக்கள்.
2: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியம்ப்பா. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த சுற்றுச்சூழல் வந்து நிறைய விதங்கள்ல மாசுபாடு அறியுது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, தண்ணி எடுத்தா தரமா கிடைக்கல, காற்று சுத்தமா சுவாசம் பண்ணதுக்கு இல்ல, காலநிலை மாற்றம் அப்படிங்கறது இருக்கு. ஈவன் டெல்லி மாதிரியான பெருநகரங்கள்ல அந்த காற்று மாசுபாடு அதிகமா இருக்கிறதுனால ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தொடர்பான நோய்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. சோ சுற்றுச்சூழல் மாசுபாடு தவிர்க்கணும் அப்படின்னா, மக்கள் எல்லாருமே வாகன குறைபாடு அவன் வாகனங்களை ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாம தரமான செடிகள் மரங்கள் இதெல்லாமே நடணும். சோ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படிங்கும் பொழுது ஆப்வியஸ்லி தரமான குடிநீர் அப்படிங்கறதும் எல்லாருடைய உரிமையும் கூட. இண்டஸ்ட்ரி ஃபேக்டரி எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆற்று படுக்கைகள்ல தரமற்ற கழிவு நீர்களை கலக்கிறது, அதனால அங்க இருக்கக்கூடிய வள்ளங்கள் சுரண்டப்படுறது, அங்க இருக்கக்கூடிய அந்த மீன்கள் எல்லாமும் இறந்து போறத பாக்குறோம். தண்ணி குடிநீர் அப்படிங்கிறது தரமான ஒரு குடிநீராக கிடைக்கிறது இல்ல. சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது மனிதர்களுக்கு மிகவும் குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு விதமாக இருக்கிறது இந்த ஒரு விஷயம். எனவே அதை முற்றிலும் தவிர்த்துக்கிடணும் அப்படிங்கறது என்னுடைய கருத்துப்பா.
1: சூப்பர், நான் ரொம்ப சூப்பராக உங்களோட கருத்து பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப
2: நன்றி. நன்றி நன்றி.
1: சந்திரசேகரன்னா ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது குடிக்கிற தண்ணியில் நம்ம சுத்தம் சுகாதாரம் பார்க்கணும், அதே மாதிரி தெருவிளக்குகளாக இருக்கட்டும், இல்லை தெருக்களில் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் பண்ணும்போது குப்பையை வந்துட்டு ரோட்லேயே போடுறது, இல்லை வந்துட்டு ரோட்லேயே வந்துட்டு எச்சல் துப்புறது, இந்த மாதிரியான விஷயங்களை குறைச்சிக்கிட்டு நம்ம குப்பையை குப்பை தொட்டியில் போட்டுக்கிட்டு நம்மளுடைய நாட்டை சுகாதாரமாக வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக நோய் நொடிகள் நம்மளை அன்றது கொஞ்சம் கம்மியாகும், ரொம்ப ரேராகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சந்திரசேகரன்னா அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக டிலக்ஷன் செந்தில்குமாரோடைய விண்மீன் போலவே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான தலைப்புல நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல வெயிட்டிங்ல இருக்காங்க. என்ன தலைப்புல அப்படின்னா, நாட்டுடைய ஆரோக்கியத்துக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முக்கியமா இல்ல தரமான மருத்துவம் முக்கியமா அப்படிங்கறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இப்ப அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்,
1: பாட்டி. வணக்கம், சூப்பரா இருக்கும் பாட்டி.
2: அதாவது சுற்று நம் சுற்றியுள்ள பகுதி நல்ல சுத்தபத்தமா நல்லா இருந்தா ஆரோக்கியமாக இருப்போம். ஆரோக்கியம் இருந்தா மருத்துவமே தேவையில்லை. ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதான் பார்க்கணும். அந்த ஆரோக்கியத்துக்காக நம்ம நம்ம இடத்தையும் நம்ம வீட்டையும் நம்ம சுற்றுப்புறங்களையும் இந்த காரு இதெல்லாம் போகும்போது அந்த புகை கருப்பாட்ட புகை போகும் லாரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த புகையெல்லாம் பிடிக்காம நல்லா இருந்தாவே எந்த நோய் நொடி எதுவுமே கிடையாது. அப்படி நோய் நொடி இல்லாத பட்சத்துல நமக்கு மருத்துவமே தேவையில்லை. தூக்கி எறியங்கள் மருத்துவத்தை நான் ஆரோக்கியமாக உள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா மருத்துவமே தேவையில்லைன்னு. அதனால நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றியுள்ள பகுதிகளை நாம் சுத்தமாக வைத்து கொள்ளறதுக்கும் அக்கம்பக்கம் உள்ளவர்களுக்கும் சுத்தமாக வைத்து கொள்ள எடுத்து சொல்வதற்கும் நாம தயார் நிலையில இருந்தோமா எவ் நாடும் வீடும் நம்ம வீதி பக்கமாவது சுத்தமாக இருக்கும். சுத்தமாக இருந்தா எந்த நோய் நொடியும் கிடையாது. அப்ப நோய் நொடி இல்லாம இருந்தா மருத்துவமே தேவையில்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு மரம் வச்சோம்னா அது இந்த வேப்ப மரம், வேம்பு மரம், துளசி மரம், அப்புறம் துளசி செடிகள் வீட்டை சுத்தியே வைக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டோம்னா நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்போங்கிறது. இந்த குங்க மரம்னு ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துல நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். அந்த மாதிரி மரம் வீட்டுக்கு வச்சுட்டோம்னா நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம். ஆரோக்கியம் இருந்தா மருத்துவம் தேவையில்லை அப்படிங்கறது என்னோட கருத்து சாமி.
1: சூப்பர் பாட்டி, சூப்பர், ரொம்ப சூப்பரா உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணி ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி.
2: நன்றி சாமி, நன்றி சாமி.
1: ருக்மணி பாட்டி ரொம்ப சூப்பராகவே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது அவங்க எடுத்துக்காட்டுக்கு மரங்களுடைய பெயர்கள்லாம் சொன்னாங்க. அந்த மரத்தெல்லாம் கண்டிப்பாக நம்ம வீட்டை சுற்றி வச்சோம்னா நம்மளுக்கு காற்று ரொம்ப சுத்தமாகவே கிடைக்கும், அதனால் ஆரோக்கியமே மேம்படும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்னுடைய கருத்து என்னென்னா, கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். சுத்தமான காற்று, சுத்தமான இடத்த நம்ம வச்சுருந்தோம்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு மருத்துவ தேவை கொஞ்சம் கம்மியாகும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது சுற்றுச்சூழல் தான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். இன்னி நாளைக்கு இன்னும் ஒரு புது தலைப்பில் உங்களுக்குமே மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: என்ன ஸ்வேதா, சமையல் சக்கரவர்த்தி ஆக போறன்னு சொன்னியே, என்னாச்சு? ஸ்வேதா கைய வச்சா ராங்கா போனதே கிடையாது, கலக்கிட்டோம்ல. பாரப்பா, சரி அடுத்து என்ன? அடுத்துதான் நம்ம பிஐஎஸ் ஈவெண்ட்ஸ் பத்மவாணி ஆட்டோனமஸ் காலேஜ்ல June 25 வியாழக்கிழமை இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. என்னோட ஃப்ரெண்டும் அந்த காலேஜ்ல தான் படிக்கிறா, அதனால அவளை கலந்துக்க சொல்லான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயா. அது மட்டும் இல்லாம நம்ம சோனா எஃப்எம் தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க. ஓ அப்படியா, அப்ப கலக்க போறீங்க.
1: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
2: என்றும் நலமுடன்
3: என்றும் நலமுடன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. ஆரோக்கியமான என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. தினமுமே ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியை கேட்டு ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முதல் விஷயமாக எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, புரோட்டீன் டெஃபிஷியன்சி, அதாவது புரதச்சத்து குறைபாடு ஒருத்தருக்கு வந்து இருந்தால் என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வந்து வரும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, முடி உதிர்வாக இருக்கலாம், இல்லை நம்ம வந்து சும்மா கை வச்சாலே பார்த்திங்க அப்படின்னா முடியெலாம் வந்து உடைந்து உதிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதெல்லாம் வந்து புரோட்டீன் குறைபாடு இருக்கிறதுனால வரக்கூடிய அறிகுறிகள். அதே மாதிரி நம்மளுடைய நகங்கள் பார்க்கறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆரோக்கியம் இல்லாத மாதிரி இருக்கும், நம்ம தொட்டாலே உடஞ்சி போயிடும். இதெல்லாம் வந்து புரோட்டீன் தேவை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம உடலுக்கு. அதாவது புரோட்டீன் தேவை ரொம்ப அதிகம், புரோட்டீன் சத்து வந்து நம்ம உடலுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்ற ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அடிக்கடி வந்து பசிக்கும், திடீர்னு வந்து களைச்சி போயிடுவாங்க. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும், அதனால் அடிக்கடி சளி காய்ச்சல் போன்ற உடல்நல பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி தசைகள் வந்து ரொம்பவும் பலவீனமாக இருக்கும், சின்ன வேலை செஞ்சாலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டயர்டாயிருவோம். இதெல்லாம் வந்து ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டீன் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பொதுவாக அசைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு வந்து அந்த புரோட்டீன் குறைபாடுலாம் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவாங்க. ஆனால் அசைவ உணவு சாப்பிட்றவங்களும் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் கூட எடுத்துக்கிறவங்க வந்து இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கும் புரோட்டீன் டெஃபிஷியன்சி வந்து வரலாங்க. அதே மாதிரி நம்ம புரோட்டீன் எடுத்துக்கிறோம், நம்மளுடைய எடைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஒருத்தர் வந்து 60 கிலோ எடை இருக்கிறவர் இருக்கார் அப்படின்னா ஒரு கிலோவுக்கு 1 கிராம் அளவுக்கு அவங்க வந்து புரோட்டீன் வந்து எடுத்துக்கணுங்க. அதே அசைவம் சாப்பிட்றவங்களாக இருந்தாலும் அதே மாதிரி தான். ஸோ எந்த உணவில் புரோட்டீன் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கணும். பொதுவாக முட்டையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புரோட்டீன் வந்து இருக்குது, தினமும் 1 முட்டை 2 முட்டை கூட வந்து சாப்பிட்லாம். அதே மாதிரி வெஜ் ஃபுட்ஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய புரோட்டீன் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் வந்து இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா தோரம் பருப்பு, மைசூர் பருப்பு, நரிப்பயிறு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி கருப்பு உளுந்து, தட்டைப்பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க, வெள்ளை கொண்ட கடலை, பிஸ்தா, அக்ரூட், முந்திரி, வேர்க்கடலை அப்படின்னு புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இதையெல்லாம் எடுத்துக்கிட்டால் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய புரோட்டீன் தேவையை வந்து சரியாக வந்து பூர்த்தியாயிரும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பால், தயிர், பன்னீரில் வந்து புரோட்டீன் வந்து இருக்குது, அதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த உணவுகளை எல்லாருமே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டு வந்துடுங்க.

0: உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663330.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925 இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. இன்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவர் இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படி தான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்றோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டேஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல அவங்க தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு அதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பள்ளி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929 அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வாயர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: வர்த்தமான சுதாரணை சாதி பெஹத்தர் பவிஷ் பாரம் சோச்சன.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி. நான் இங்க ஜாகிர் பெரிய மோட்டோர்ல இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நன்றி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
4: கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. குழந்தைகள் நல மருத்துவர் சசி ஆனந்த் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம். சார், சார் குழந்தைகள் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லலாங்க சார். அப்படி எந்தெந்த விஷயங்கள்லாம் சொல்லித்தரது அவனுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் சார்?
5: இப்போது ஃபெயிலியர் எப்படி கோப்பப் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லித்தரணுங்க. எல்லா டைமுமே நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. இப்போ நம்மளோட எஃபர்ட் வந்து எப்பவுமே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டீச் பண்ணணும். ஈவன் தோ இஃப் யூ ஃபெயில், நம்ம அந்த எஃபர்ட் போடுற எஃபர்ட்டை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக எப்பவும் போல் எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கணும். சில பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீ எப்பவுமே ஃபஸ்ட் மார்க் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்துவாங்க. ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு நிறைய நெகட்டிவ் இம்பேக்ட் தான் உண்டு பண்ணும். சப்போஸ் குழந்தை அந்த பர்டிகுலர் டைமில் எடுக்க முடியலை அப்படிங்கும்போது அவங்களுக்கும் பேரண்ட்ஸ் வந்து நம்மளை திட்டுவாங்களே இல்லை அடிப்பாங்களேன்னு சொல்லி அந்த ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவாக ஆயிரும். ஸோ ஈவந்தோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வர முடியல, சப்சிக்வெண்ட் பிளேசஸ் தான் வரோம் அப்படின்னா அது எப்படி கோப்பப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லித்தரணும். இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்போது நிறைய சோஷியல் மீடியாஸ் வந்தனால எல்லாருமே இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஆல்ரெடி குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. ஸோ இந்த இவங்களால் இதெல்லாம் பண்ண முடியுது, நம்ம பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே நம்ம பேரண்ட்ஸும் சேர்ந்து இதெல்லாம் பாரு, இவங்க இது பண்ணுறாங்க பாரு, உன்னால் பண்ண முடியுதுன்னு சொல்லி நம்ம அவங்கள அதிகம் இன்னும் நம்மளை ஸ்ட்ரெஸ் கொண்டு போகக்கூடாது. ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த டேலண்ட்டை வந்து என்னென்னு பார்த்துட்டு அதை வந்து ஊக்குவிக்கிறது ரொம்ப முக்கியம். ஈவன் தோ ஸ்டடீஸ் வந்து ஒரு பேஸ் இம்பார்ட்டண்ட்டு, அட்லீஸ்ட் அவங்க

0: பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இது ரிப்பீட் ஆகாமல் எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணி அந்த வேல அவங்கள கொண்டு போகணும்.
1: கண்டிப்பாங்க சார், நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க சார். இந்த ஒரு விஷயம் வந்து நேர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சார். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டு வந்துருங்க.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்வளவு பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: காலம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நம்மளுடைய மன ஆரோக்கியம் சார்ந்து நிறைய விஷயங்களை வந்து பேசுவோம் இல்லைங்களா. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மனநல பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மென்டல் இல்னஸ் வர்றதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் வந்து இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கையான பாதிப்பு. அது என்ன நகராட்சி இயற்கையான பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம உடம்புக்கு எப்படி திடீர்னு வந்து ஒரு சர்க்கரை வியாதியோ இல்லை தைராய்டோ வருதோ அதே மாதிரி மூளையில் இயற்கையாகவே ஏற்படுற சில ரசாயன மாற்றங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த இயற்கையான ரீசன்னால் வரக்கூடிய இந்த மென்டல் இல்னஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான். ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா சமூக அழுத்தம் தான் ஒருத்தரை வந்து ரொம்ப ஒரு மன அழுத்தத்துக்குள்ளார கொண்டு போகுது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலில் அந்த எக்ஸாமினேஷன் அப்படின்ற அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து ஒரு அழுத்தம் வந்து உருவாகும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கையான முறையில் வந்த ஒரு அழுத்தம் இல்லை, சமூகம் சார்ந்து வந்த ஒரு அழுத்தம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் லைஃப்பில் கூட வந்து சில அழுத்தங்கள் வந்து இருக்கும். அடுத்து என்ன பண்ண போகிற, அடுத்து என்ன பண்ண போகிற அப்படின்னு வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதுவும் சமுதாயம் சார்ந்த ஒரு அழுத்தம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு வேலைக்கே வந்து போனாலும் அங்கே இருக்கிற ஒரு கல்ச்சர், இப்போ ஒரு ஐடி கம்பெனிலாம் எடுத்துக்கிட்டால் ஒரு காலையில் வந்து அவங்க ஒரு 9:00 போயிட்டு திரும்ப வந்து 7-8 வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து அவங்க வெளியே கூட போக முடியாது. அதனாலையும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு அழுத்தம் உருவாகும். இந்த மாதிரி நிறைய ரீசன்னால் வந்து இந்த மன அழுத்தம் அப்படின்றது வந்து உருவாகுங்க. குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா சமூகம் சார்ந்த ஒரு அழுத்தம் தான் ஒருத்தருக்கு வந்து அதிகமாக வந்து இருக்கும். இதில் இந்த சமூகம் சார்ந்த அழுத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து சம்மந்தப்பட்டிருப்பாங்க. இப்போ ஒரு ஆஃபீஸில் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு வந்து அவங்க மேனேஜர் ஒரு அழுத்தம் கொடுக்கறதை தாண்டி அவங்களும் யாருக்காவது ஒரு அழுத்தம் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம வந்து யாருக்குமே எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்காமல் இருந்தாலே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது. அதாவது சமுதாயம் சார்ந்த அழுத்தம் யாருக்கும் நாம் வந்து கொடுத்துடக்கூடாது. இது ஒருத்தரை வந்து மனநலம் பாதிக்கப்படாமல், அதாவது மென்டல் இல்னஸ்க்குள்ளார போகாமல் தடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ இரண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு அனுப்பலாம். நம்ம நிலை எண் 9787707.8. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம வந்து பேசிட்டே இருக்கிறோம் நம்மளோட நிகழ்ச்சியில. அப்படி இந்த நேரத்தில் மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல நம்மளுடைய தாத்தா பாட்டி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த உணவு முறைகள், வைத்திய முறைகள், அதுக்கப்புறம் நம்ம அப்பா அம்மா கூட இந்த வைத்திய முறைகள், உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு தான் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த வைத்திய முறைகளையும் உணவு முறைகளையும் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஸோ இந்த ஒரு பகுதியை கேட்கும்போது நம்மளோட பழங்காலத்து உணவு முறைகள், வைத்திய முறைகள்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கூட தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ அந்த உணவு முறைகளை அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஆரோக்கியமாக வந்து இருக்க முடியும். இன்றைக்கு வரைக்குமே நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறத வந்து பார்த்துப்போம். அதுக்கு வந்து காரணம் அவங்களுடைய அந்த உணவு முறை அப்படின்னு தான் வந்து சொல்லலாங்க. அப்படி நம்ம கூட வந்து முத்துநாயக்கம்பட்டியிலேருந்து ஒரு பாட்டி இணைஞ்சிருக்கிறாங்க, மானு பாட்டி. பாட்டி வணக்கம். பாட்டி, பாட்டி காய்ச்சல்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான வைத்திய முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க பாட்டி?
7: காய்ச்சல் வந்தாவா? காய்ச்சல் வந்தால் கண்ணு அப்போலாம் வந்து ஏதோ ஒன்று அந்த காட்டுங்களில் தும்பை, வேலி பத்திரித்தலை, தூதுவளா, கிழுவை, இந்த நாராயணன் ஆதி அந்த இந்த இது என்ன என்னமோ செடித்தானே என்னமோ அதை வரவே மாட்டேங்குதுரா. நாராயண செடின்னு ஒன்று இருக்கும், அந்த செடியெல்லாம் வச்சு நெவ்வாக அரைச்சி புளி போட்டு அதில் கொள்ளு போட்டு அதை நெவ்வாக அரைச்சி எல்லாம் ஆட்டி அரைச்சி ரசம் வச்சு குடித்தா காய்ச்சல் நல்லா இருக்குது. அப்போ அப்புறமேல என்ன பண்ணுவாங்க, தண்ணி காய வச்சு அப்படி முக்காடு போட்டு துப்புட்டி போத்தி அந்த ஆவி பிடிச்சா காய்ச்சல் நல்லா இப்படி அப்பியலாம்.
6: கண்டிப்பாங்க பாட்டி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி நன்றி பாட்டி. இன்றைக்கி வரைக்குமே அந்த ஆவி பிடிக்கிற முறையை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஏற்காட்டில் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம வந்து கேட்டோம். அதே மாதிரி முத்துநாயக்கம்பட்டியில் கூட பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி காய்ச்சல் வந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த ஆவி பிடிச்சா அது வந்து குணமாயிரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு முறையை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, அந்த காலத்தில் கிடைச்ச மூலிகைகள் பற்றியும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருந்தாங்க. தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்பலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்குங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. பருவமழை காலத்துல எப்படி ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பேசிட்டே இருக்கிறோம். இந்த ஒரு டைம்ல கொசுக்களால் பரவக்கூடிய நோய்கள் ரொம்ப அதிகமாக வந்திருக்கும் மழைக்காலத்தில். ஏன்னா மழைக்காலத்தில் தான் வந்து வீட்டை சுற்றி அந்த தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கிறதுனாலையும், ரோட்டோரங்களில் தண்ணீர்கள்லாம் தேங்கி நிற்கிறதுனாலையும், அது மூலயமா கொசுக்கள் வந்து உருவாகி அது வந்து யாரையாவது கடிக்கிறது மூலயமா அந்த நோய்கள்லாம் வந்து பரவும். குறிப்பாக மலேரியா அப்படின்ற ஒரு பிரச்சனை இந்த மழைக்காலத்தில் ரொம்ப அதிகமாக வந்திருக்குங்க. அதாவது பெண் அனாப்லிஸ் கொசுக்கள்னால் மட்டும்தான் இந்த மலேரியா நோய் வந்து பரவும். பிளாஸ்மோடியம் அப்படின்ற ஒட்டுண்ணி கிருமிகள் அனாப்லிஸ் கொசுக்கள்கிட்ட வந்து இருக்குங்க. இந்த கொசுக்கள் பகலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிழலில் இருக்கக்கூடிய இடங்கள்ல மறைந்து இருக்கும். அதே மாதிரி இரவில் தான் வந்து இந்த கொசு வந்து ஒருத்தரை வந்து கடிக்கும். அப்போ கொசுவோட அந்த உமிழ்நீர் வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மலேரியா கிருமிகள் மனிதருடைய உடலில் புகுந்து இந்த மலேரியா அப்படின்ற இந்த ஒரு தொற்று வந்து ஒருத்தருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரத்தத்தில் வந்து கலந்து கல்லீரலுக்கு வந்து போகும். இந்த கிருமிகள் 3 நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்லீரலில் தங்கி அது வந்து கொஞ்சம் பெருகும். அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரத்தத்திற்கு வந்து திரும்ப வந்து இரத்த சிவப்பணுக்களை வந்து அழிக்கும். அப்போ வந்து அது மலேரியா காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைக்கு வந்து வருங்க. இந்த மலேரியா காய்ச்சல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 கட்டங்களாக வந்து வெளிப்படும். முதல் கட்டத்தில் நோயாளிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லேசான காய்ச்சல், தலைவலி, உடல்வலி, வாந்தி, சோர்வு இந்த மாதிரி வந்து இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குளிர்காய்ச்சல் வந்து வருங்க. தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா உடல் நடுக்கம் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு வந்து நீடிக்கும். இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறியாக வந்துருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 2வது கட்டத்தில் காய்ச்சல் ரொம்ப கடுமையாக இருக்கும். அதாவது ரொம்ப ரொம்ப உடல் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இது வந்து ஒரு 6 மணி நேரம் வரைக்கும் வந்து நீடிக்கலாங்க. தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா 3வது கட்டத்தில் காய்ச்சல் வந்து குறைஞ்சிரும். அதே நேரத்தில் வியர்வை ரொம்ப அதிகமாக இருக்கும். உடல் வந்து ஒரு ஐஸ்கட்டி வச்சது மாதிரி வந்து ரொம்ப குளிர்ச்சியாக வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நோயாளி வந்து சாதாரணமாக வந்து இருப்பாங்க. ஆனால் இதே காய்ச்சல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் கழித்து இல்லை 2 நாள் கழித்து திரும்பவும் வந்து பழைய நிலைக்கு வந்து வருங்க. இந்த மாதிரி ஒரு அறிகுறி இருந்ததுனாலும் உடனடியாக போயிட்டு மருத்துவரை சந்தித்து பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தையும் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பருவமழை காலத்தில் ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் வந்துட்டு நேர்களே. கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுக்காக நான் வந்துட்டேன். ஸோ நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாமா? ஸோ நம்ம லேசா லேசா நிகழ்ச்சியில் என்னென்ன இருக்குது, எதுக்காக இருக்குது அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சி லேசா லேசா நிகழ்ச்சி அப்படின் போது இதில் என்னென்ன ராஜ்குமார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் சாதனை பண்ணிக்கிட்டு சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஊர் பெண்களை பத்தி நான் பேச போறேன். அதே மாதிரி நம்ம ஊர்ல இன்னும் வந்து பெண்கள் அவங்களுடைய சவால்கள் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கிறது, ஒவ்வொரு நாளும் கடந்துகிட்டு தான் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாருமே அவங்களே வந்து என்ன மாதிரியான சவால்கள் இருக்கு, குடும்பத்தோட ஆதரவு இருக்கா, ஆதரவு இல்லாம பெண்கள் வந்து அந்த சவால்களை கடந்துகிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்ற எல்லாத்தையும் அவங்களே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி பெண்கள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான வழிமுறைகள், சுகாதாரத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்ற எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்களா நான் வந்து லேசா லேசா நிகழ்ச்சியில பகிர்ந்துகிட்டு இருக்கேன். சோ இது பெண்கள் தான் கேட்கணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல, பெண்களுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக ஆண்களும் கேட்டுட்டு அவங்களுக்காக சுகாதாரத்தையும் ஆரோக்கியத்தையும் நீங்க கொடுப்பீங்க. அவங்க எப்படி அவங்களோட வாழ்க்கையில ஸ்ட்ரகிள்ஸை கடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் சொல்லும்போது, ஓ இப்படிலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் நான் நிகழ்ச்சியில சொல்லும்போது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நான் முதலாவது ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் உங்க உண்மையான அன்பையும் உழைப்பையும் யாருமே மதிக்கலன்னு தோணும் போது உங்க மனசை ரொம்ப அதிகமாக காயப்படுத்தின அந்த விஷயம் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து கேள்வியா வச்சிருக்கேன். இந்த கேள்விக்கு மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கேட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். என்ன கேள்வி அப்படின்றத இன்னொரு டைம் நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். உங்களுடைய உண்மையான அன்பையும் உழைப்பையும் யாருமே மதிக்கலன்னு தோணும் போது உங்க மனசை ரொம்ப காயப்படுத்தக்கூடிய அந்த விஷயம் என்ன? பெண்களுக்கு தான் இது வந்து ரொம்ப அன்றாட வாழ்க்கையில சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப வலியை தரக்கூடியதா இருக்க ஆரம்பிக்கும். யாராவது நம்மளை தப்பா புரிஞ்சுக்கும் போதா இருக்கட்டும், இல்ல நம்மளோட உழைப்புக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காத போதோ மனசு ரொம்ப காயப்பட ஆரம்பிக்கும். இது எல்லாரோட வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான விஷயம் தான். ஆனா இது பெண்களுக்கு வந்து இந்த காயம் அப்படிங்கிறது வந்து தினசரி வாழ்க்கையில ரொம்ப சாதாரணமா கடந்து பெண்கள் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா குடும்பத்துக்காக தன்னோட மொத்த உழைப்பையும் ஆசையையும் நேரத்தையும் கொடுத்து ஓடிக்கிட்டே இருக்க ஆரம்பிப்பாங்க பெண்கள். ஆனா ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடக்கும்போது இருக்கட்டும், அந்த நேரத்துல நீ நாள் முழுக்க வீட்டுல சுமாதானமா இருக்க, இதை கூட சரியா செய்ய மாட்டியான்னு யாராவது அசால்ட்டா வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நேரத்துல அந்த ஒரு வார்த்தையை கேட்ட பெண்களோட மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? சுக்குநூறா உடஞ்சிட ஆரம்பிச்சிடும். அவங்களுக்காக தான், அதாவது வீட்டுல இருக்கக்கூடிய நம்மளுக்காக தான் வந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களோட மொத்த தியாகமும் நமக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் இல்லாம அவங்களை தூக்கி எறிஞ்சு பேசுறது அப்படின்றது வந்து பெண்களை வந்து ரொம்ப காயப்படுத்த ஆரம்பிக்கும். சோ அதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்காக வாழாம மத்தவங்களுக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களை ரொம்ப அதிகமா காயப்படுத்தின ஒரு விஷயம் என்ன? இதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, இல்ல ஆண்களா இருந்து பெண்களுக்காக கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட கேட்டுட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. இன்னொரு டைம் கேள்வி ஞாபகப்படுத்திடுறேன், உங்களுக்காக வாழாம மத்தவங்களுக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களை பார்த்து ரொம்ப அதிகமா காயப்படுத்தின விஷயம் எது? அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்க, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ பாடல் வந்துட்டு இருக்க நேரலே கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லெசல் லெசன் நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேர் ரொம்ப கம்பீரமாக இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். பொதுவாக இன்றைக்கி திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா, அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதேர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: வர்த்தமான சுதாரணை கே சாத் ஹி பெஹத்தர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
3: அது என் போன பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்.
2: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
3: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
2: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
3: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
2: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
4: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
5: டெக் குரு நிகழ்ச்சி
4: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: லேசா லேசா
7: லேசா லேசா
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
3: இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த சோசியல் மீடியாலாம் எடுத்து பார்த்தா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் நம்ம ஊரில் சாதனை பண்ணுறாங்களோ இல்லையோ, வெளிநாடுகளுக்கு போய் அங்கே சாதனை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய டிவி சேனல்ஸில் தான் வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிப்பட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பெண் பற்றி, சாதனை படைச்சிருக்கக்கூடிய ஒரு பெண் பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் எந்த சாதனை பெண் பற்றி நான் அடுத்ததாக பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவிதா ஸ்ரீ பாஸ்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண். இவங்க நம்ம தமிழ்நாட்டின் தலைநகரா இருக்கக்கூடிய சென்னை இருக்கு இல்லையா, சென்னையை சேர்ந்தவங்க தான். இவங்க சர்வதேச அளவிலான சதுரங்க செஸ் விளையாட்டு வீராங்கனையா வந்து செயல்பட்டு இருக்காங்க. இவங்க என்ன சாதனை பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சமீபத்தில் வந்து ஆசிய அளவிலான டாப் செஸ் வீராங்கனைகள் வந்து பங்கேற்றாங்க. 21வது ஆசிய தனிநபர் மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடக்குது. இந்த போட்டி எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மங்கோலியாவில் வந்து நடக்குது. மங்கோலியாவின் தலைநகரா இருக்கக்கூடிய உலன் பாடார்ல வந்து நடைபெறுது இந்த போட்டி. இதுல வந்து இந்த போட்டியில கலந்துகிறது ரொம்ப கடுமையான ஒரு போட்டி. ஏன்னா சர்வதேச போட்டி அப்படின்னு வரும்போது பல நாடுகள்ல இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாருமே வர ஆரம்பிப்பாங்க. அந்த கடுமையான சவால்கள் நிறைந்த இடத்துல இந்தியா சார்பா வந்து சவிதா ஸ்ரீ பாஸ்கர் வந்து கலந்து ஆரம்பிக்கிறாங்க. கலந்துகிட்டு போட்டியில எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வின் பண்ணிட்டாங்க, தங்கப்பதக்கமும் வென்றுட்டாங்க. எதிராளிகள் உலகத்தரம் வாய்ந்தவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிப்பட்ட எதிராளிகளை வியூகம், இவங்களுக்கான வியூகத்தை வகுத்து அதிரடி ஆட்டத்தால் என்ன பண்றாங்க அப்படின்னா, எதிரா போட்டிட்டவங்களை எல்லாத்தையும் தோக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மூலியமா வந்து 2026 இந்த போட்டியில தங்கம் வென்ற ஆசிய சாம்பியன்ஷிப் வரலாற்று சாதனையை வந்து சவிதா ஸ்ரீ வந்து படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த போட்டியில தங்கம் வென்றதன் மூலமா அடுத்தடுத்து நடைபெற இருக்கக்கூடிய மிக உயரிய 2027 எஃப்

கண்டிப்பாக சாதிப்பாங்க அப்படின்றதுக்கு உதாரணமே வந்து சவிதா ஸ்ரீ தான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஊரில் நிறைய பெண்கள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் நான் லேசா லேசா நிகழ்ச்சியில் நம்ம ஊரில் சாதனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னா தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசுவேன். அதே மாதிரி நீங்களுமே கேட்டுட்ருக்கீங்க அப்படின்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் வந்து சாதனை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் என்கிட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்களுடைய சாதனை என்ன அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமாக எல்லாருக்கும் பகிர்ந்துப்பேன். ஸோ தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாட இருந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்வளவு பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: நாம சாப்பிடக்கூடிய பொருள், அதாவது கடையில இருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய பொருள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சுத்தமா இருக்கு அப்படின்றதுதான் நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுலயுமே வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாமே வந்து இருக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாத்தையும் எப்படி நீக்கலாம் அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் அடுத்ததா பகிர்ந்துக்க போறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிகளே. பெண்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குழம்பு வந்து சமைக்கிறாங்க, காய்கறிகள் நறுக்கிறாங்க அப்படின் போது மொத்தம் பங்குமே வந்து பெண்கள் கிட்டதான் இருக்கு. குழம்புல ஏதாவது உப்பு அதிகமா போனாலும் இல்ல காரம் கம்மியா இருந்தாலும் காரம் அதிகமா போனாலும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன இப்படி சமைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது உடல்நிலை சரியில்லாம போச்சு இல்ல ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சு அப்படின்னா யாருகிட்ட ஃபர்ஸ்ட் கேட்பாங்க அப்படின்னா, அம்மாக்கள் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுக்கு நீங்க வந்து இந்த காய்கறிகள் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு போது காய்கறிகள்லயும் பழங்கள்லயும் நீங்க வாங்கிட்டு வந்துருவீங்க. ஆனா அதுல வந்து அதிகமா தெளிக்கப்படக்கூடிய இந்த பூச்சிக்கொல்லிகள் எல்லாம் இருக்க ஆரம்பிக்கும். அது உங்களுடைய உடம்புக்கு, அதாவது நீங்க சமைக்கக்கூடிய உணவுகள்ல இருந்து அப்படியே உடலுக்கு போறதுனால எக்கச்சக்கமான விளைவுகள் ஏற்பட ஆரம்பிக்குது. இதனாலதான் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். இவர்களையும் இன்னைக்கு விளைச்சல் அதிகமா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் காய்கறிகள் வந்து அதுக்கு மேல வந்து ஏகப்பட்ட ரசாயனங்கள் அப்படின்னு தெளிக்கப்பட ஆரம்பிக்குது. திராட்சை பழமா இருக்கட்டும், ஆப்பிள், தக்காளி, முட்டைக்கோஸ், இது எல்லாத்திலயும் பாத்தீங்க அப்படின்னா விஷத்தன்மை வாய்ந்த பூச்சிக்கொல்லிகள் அதிகமா ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. இந்த காய்கறிகளை சாப்பிடும் போது உடல்ல பல பிரச்சனைகள் அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்குது. குறிப்பா வந்து பெண்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ரசாயனம் கலந்த காய்கறிகளை சரியா கழுவாம சாப்பிடுறப்போ பெண்களுக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்குது, செரிமான கோளாறுகள் அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மலட்டுத்தன்மை மாதிரி இருக்கக்கூடிய தீவிரமான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி டெல்லி சுற்றுச்சூழல் கழக ஆய்வு வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. கடையிலிருந்து கொண்டு வரக்கூடிய காய்கறிகளை சும்மா ஒரு தண்ணியில போட்டு லேசா அலசிட்டு அப்படியே சமைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்படியே செஞ்சா 10% கிருமிகள் கூட அழியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதை எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு அதுல வந்து 2 ஸ்பூன் கலந்த உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமேட்டு வந்து கடையிலிருந்து நீங்க வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய அந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே போட்டு நீங்க ஒரு 15 நிமிஷம் நீங்க வந்து ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த கல்லுப்பு வந்து காய்கறி மேல இருக்கக்கூடிய ரசாயனங்களை யதார்த்தமா உறிஞ்சி எடுக்கக்கூடியதா இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே நீங்க பண்ண ஆரம்பிங்க. சரி, நான் பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஆப்பிள், திராட்சை மாதிரி இருக்கக்கூடிய பழங்களை சுத்தப்படுத்துறதுக்கு தண்ணியில கொஞ்சம் வினிகர் அப்படி இல்லைன்னா பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அதை கலந்து கழுவினீங்க அப்படின்னா 90% பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து நீங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஆய்வு குறிப்புகள் மூலமா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க கேட்டு இருக்கீங்க அப்படின்னு போது நீங்க கடையிலிருந்து பழங்கள் காய்கறிகள் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு போது இதெல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க வந்து இந்த காய்கறிகளை வந்து கிளீன் பண்ணிடுங்க. பழங்கள் மேக்ஸிமம் பெண்கள் தான் சாப்பிடக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு போது நீங்க இந்த வினிகர் போட்டு கழுவுறது அப்படின்றது ரொம்ப உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் உங்களுடைய சுகாதாரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாத்தையும் பெண்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் வந்து கர்ப்பமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமான பழங்கள்லாம் சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்க ஆரம்பிக்குது. அதனால அந்த நேரத்தில் வந்து ஆரோக்கியமானது சாப்பிட ஆரம்பிங்க அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமா அவங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன். அதே மாதிரி கீரைகள்லாம் நீங்க வாங்குறீங்க அப்படின்னு போது நல்லா 4-5 முறை வந்து தண்ணியில மாத்தி மாத்தி கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து சமைக்க ஆரம்பிங்க. ஏன்னா சமையல் ருசியா இருக்கிறது அப்படின்றதையும் தாண்டி சுத்தமா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இன்னிலிருந்து பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுடைய வீட்டில் காய்கறிகளை வந்து நல்லா சுத்தம் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சோனாஃபா நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்க நேரலை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஜெயஹிந்த். கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? இந்தியா இப்போது நேரடியாக பயங்கரவாதத்தின் வேர்களையே தாக்குகிறது. நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் நாம் பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தோம். இப்போது அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஏற்றுமதி செய்து வருகிறோம். பாரதம் இனியும் அமைதியாக இருக்காது. பாரதம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது.
1: பிச்சிலே ஏக தசக் ஹமாரி சேனாய் தேஜி சே ஆத்ம நிர்பர்தா கி ஓர் கதம் படா ரஹி.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணாமா பகுதியில நம்ம கூட யார் பேச காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொன்மணி அக்கா தான் நம்ம கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. பொன்மணி அக்கா யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேலம் வாழப்பாடி இருக்கு இல்லையா, வாழப்பாடியில வந்து ஸ்ரீஸ் மேக் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் வச்சிருக்காங்க. அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்கப் ஆர்டிஸ்டாவும் இருக்காங்க, பியூட்டிஷியன், நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இப்போ பொக்கே ஷாப்பும் வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வாழப்பாடியில பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க தான் வந்து பொன்மணி அக்கா. ஸோ அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேச போறோம். பொன்மணி அக்கா வணக்கம். அக்கா, அக்கா நீங்க சொல்லியிருந்தீங்க நான் ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் வந்து சேலம் தேடி போகிறதையும் தாண்டி சேலம்ல இருக்கக்கூடிய மொத்த விஷயத்தையும் நான் என்னோட ஊர்ல கொண்டு வந்து வச்சிட்டேன் அப்படின்னா என்ன தேடி எல்லாரும் வர ஆரம்பிப்பாங்க அப்படின்றதுக்காக மேக்கப் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறமேட்டு வந்து பியூட்டிஷியனாகவும் இருக்க ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கப்புறமேட்டு வந்து பொக்கே ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறமேட்டு வந்து ஈவெண்ட் எல்லாத்தையும் வந்து கவரேஜ் பண்ணி அது மொத்தமா வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின் போது இது எப்படிக்கா தோண ஆரம்பிச்சது? ஏன்னா வந்து ஒரு பிசினஸ்க்கு பெண்கள் போறாங்க அப்படின்னு போது அதுல வந்து சக்சஸ் ஆகல, தோத்துட்டாங்க அப்படின்னா அதுல என்ன சொல்லுவாங்க, ஃபேமிலி சைடுல இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க இந்த விஷயத்துல தோத்துட்டீங்க அதனால இதை விட்டுட்டு மறுபடியும் வீட்டில் இருக்கக்கூடிய வேலையில வந்து பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனா அதெல்லாத்தையும் விட்டுட்டு சரி ஒரு விஷயத்துல நம்ம தோத்துட்டோம், இதுல தோத்துட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு திங்கிங் ஒரு சிலருக்கு தான் வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு அந்த திங்கிங் வந்துருச்சு, ஸோ எப்படிக்கு அதை நீங்க ஆரம்பிச்சீங்க, இப்போ எப்படி இந்த பயணம் உங்களுக்கு இருக்கு, அதை பத்தி சொல்லுங்கக்கா.
6: எப்படி வந்துச்சு அப்படின்னா, நாம அமௌண்ட்டுக்குன்னு இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்க கூடாது இல்ல, அந்த ஒரு விஷயம் தான். இப்போ ஃபேமிலியில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்காங்கனாவே நிறைய செலவு இருக்கும். எனக்கு வந்து 3 குழந்தைங்க இருக்காங்க, நான் அவங்க 3 பேர்த்த படிக்க வைக்கணும், அவங்களுக்கும் பார்க்கணும், ஹஸ்பண்டும் ஒர்க் போறாங்க இல்லைன்னு சொல்லலை, பட் ஃபேமிலி சுச்சுவேஷன் டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இப்போ இந்த முகூர்த்தம்ல மேக்கப் புக் ஆகலைன்னா எனக்கு மாலை வேணும், மாலை புக் ஆகலைன்னா மேக்கப் இருக்கு, ரெண்டும் இல்லைன்னா ஃபேஷியல் சர்வீஸ், த்ரெட்டிங் இந்த மாதிரி சர்வீஸ் வருவாங்க. ஸோ இப்போ ஏதோ ஒரு வகையில் நம்மளோட கமிட்மெண்ட்டை நம்ம ஃபில்ஃபில் பண்ணியே ஆகணும், இப்போ வேறு வழி இல்லைல்ல. நம்ம இதையே நம்பிட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. ஈவன் நான் வந்து நல்லா மேக்கப் போடுவேன், நல்லா மாலை கட்டுவேன், எல்லாமே பண்ணுவேன், இப்போ வந்து எனக்கு வந்து நீங்கள் சிம்பிளான ஒரு விஷயத்தை எனக்கு பண்ண முடியுமான்னு கேட்டால் நான் இறங்கி போய் பண்ணுவேன், இல்லைன்னே சொல்லவே மாட்டேன். அந்த ஒரு விஷயம்தான், எனக்கு இது தெரியும் அதனால் என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு தெரியாதுன்னு நான் இது வரைக்கும் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட கூட எதுவுமே சொன்னதே இல்லை. இது மாதிரி நீங்கள் பண்ணுவீங்களான்னு கேட்டுட்டா இந்த மாதிரி கேட்டு கேட்டு ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக பண்ண விஷயம்தான். நான் பூக்கடை வச்சுட்டேன், நீ பொக்கே செய்வியான்னு கேட்டேன், ஏன் நம்ம பொக்கே பண்ணக்கூடாது, ரொம்ப ஈஸி தானே, டக்குன்னு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணது தான். இதை கிளைண்ட்டு கேட்டு இல்லைன்னே சொன்னதில்லை, எல்லாமே பண்ணலாம், நம்மளால் எல்லாமே பண்ணவும் முடியும்.
5: ஸோ என்னால் முடியாது அப்படின்னு நான் எனக்குமே நினச்சது கிடையாது. வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து நான் அந்த பொருள் அங்கே வாங்க போகணும், இந்த பொருள் அங்கே வாங்க போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சுது, நம்ம ஏன் இதையே நம்ம எடுத்து பண்ணக்கூடாது, பூக்கடை வச்சிட்டோம், பூக்கடை வச்சதுக்கு அப்புறமேட்டு பொக்கே ரெடி பண்ணி தருவீங்களான்னு கேட்ட உடனே ஏன் நம்ம அதை கற்றுக்கக்கூடாது, அதை கற்றுக்கிட்டு நம்ம அதை பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு வர ஆரம்பிச்சுது. ஸோ அதுலேருந்து தான் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லும் போது தான் நான் கற்றுக்கிட்டேன், அதை கற்றுக்கிட்டு நான் எல்லாருக்கும் வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒரு கல்யாணம் அப்படின்னா அதில் மொத்த வேலையும் நான் தான் எடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்கு இருக்கிறதுனால தான் இந்த விஷயத்தை நான்
7: பாடல் வந்து

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: ஸோ இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில் நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டீஸ் மேக் ஓவர் வாழப்பாடியில் இருக்கு. ஸோ அது ஷாப்பினுடைய ஓனராக இருக்கக்கூடிய பொன்முனிய கடை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து அவங்க கிட்ட நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. பொன்முனி அக்கா, நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி எல்லா வேலையும் நான் வந்து எடுத்து போட்டு பண்ணணும், எல்லா வேலையும் நான் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் நான் வந்து கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இப்போ இவ்வளவு தூரம் நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுடைய வாழ்க்கையிலும் சவால்கள் அப்படின்றது கண்டிப்பா இருக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு பொண்ணா இருந்து நீங்க வெளியில வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றீங்க அப்படின்னு போது கண்டிப்பா அந்த சமூகத்திலிருந்து தடைகள் இருந்திருக்கும், சவால்கள் அப்படின்னு இப்போ வரைக்கும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான சவால்களுக்கா நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க?
3: என்ன மாதிரி சவால்னா, எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே சவாலாக தான் இருக்குது. சொல்ல போனால் எந்த விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணனாலும் அது ஒரு மாதிரி ரொம்ப சவாலாகவே தான் போயிட்டுருக்கு. இப்போ வரைக்குமே அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ எடுத்த உடனே நான் ஃபஸ்ட்டு நம்மளோட பிஸ்னஸை ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னப்போ நான் கடை திறந்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, பட் ஆனால் கிளைண்ட் இல்லை. ஆனால் நான் அப்போ வந்து ரெண்டலுக்கு ஷாப் வச்சுருந்தேன். ஸோ அப்போன்னா நான் ரெண்ட் பே பண்ணணும், கரண்ட் பில் பே பண்ணணும், என்னடா யாருமே வரமாட்டேங்கிறாங்க, நம்மளோட பிஸ்னஸை நம்ம எப்படியாச்சும் வெளியே கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது மட்டும் இருந்துச்சு. ஸோ அதுக்கு நான் வந்து இன்ஸ்டாகிராம் தான், இப்போ சோஷியல் மீடியா தான் வந்துட்டு டாப்பில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது ஸ்டார்டிங் வந்து நம்ம இந்த ஜீரோ ஃபாலோவர்ஸ்லேருந்து இப்போ ஒரு 23K சம்திங் வச்சுருக்கேன். ஸோ இப்போ அவ்வளோ வர வரைக்கும் அதுதான் நம்மளோட பெரிய சவாலுன்னு வச்சுக்கோங்களேன். வாழப்பாடி லோக்கல் கிளைண்ட்டுக்கு தெரியறதை விட வாழப்பாடி சரௌண்டிங்கு நம்ம ஒரு இங்கேருந்து பெங்களூர் வரைக்கும் ரீச் அவுட் ஆயிருக்கும் அப்படின்னா அது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தான். ஸோ இப்போ நம்ம அதில் போடுறோம் அப்படிங்கிறப்ப நான் அதில் தான் நிறைய விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணேன். நம்ம ஒரு விஷயம், நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற, ஃபஸ்ட்டு கொஷின், நீ என்ன வீடியோ பண்ணிகிட்ருக்க, நீ இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, இதெல்லாம் என்ன ஃபேஸ் வச்சு இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, நீ இதெல்லாம் பண்ணாத, அந்த மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க, சிரித்தாங்க. நான் ஃபஸ்ட்டு என் வீடியோ பார்த்துட்டு சிரித்தாங்க, எதுக்கு வீடியோலாம் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எப்படியாச்சும் நம்ம இதில் ரீச் ஆகி தான் ஆகணும், அப்போ தான் நம்ம பிஸ்னஸ் வெளியே வரணுங்கிறப்ப நம்ம போடுற எஃபர்ட்டை போட்டுகிட்டே இருப்போம். யார் வேணால் என்ன வேணால் பேசிகிட்டே இருக்கட்டும் சொல்லிட்டு டெய்லியும் நான் வந்து என்னோடய எஃபர்ட்டை நான் தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கான ரிசல்ட்டுன்னு கூட சொல்லலாம். எல்லாருக்குமே அதுதான், ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பாக சக்ஸஸில் வந்து நிற்கும். அந்த மாதிரி தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, நான் அதில் குட் கமெண்ட்டும் வரும், பேட் கமெண்ட்டும் வரும், அது எல்லாமே வரும். நீ வந்து என்ன கமெண்ட் வேணால் பண்ணு, நீ கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட 26 லெட்டர்ஸ் இருக்குது, டெலீட்டுங்கிற ஆப்ஷன் என்கிட்ட தான் இருக்குது. நீ போட்டுகிட்டே இருந்தால் டெலிட் பண்ணிகிட்டே இருப்பேன். என் வேலை மற்றவங்களால யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. நானாக நினச்சி இது வேண்டான்னு விட்டனா மட்டும்தான் உண்டு. அந்த ஒரு கான்ஃபிடென்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ட் தான், வேறு எதுவுமே கிடையாது.
2: ஸோ சோஷியல் மீடியாவில் தான் அதிகமான சவால்கள் அப்படின்றத நான் வந்து சந்தித்தேன். ஸோ அதை சமாளிக்கிறதுக்கு எனக்கு டெலிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு கான்ஃபிடென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு இருந்ததுனால தான் நான் எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்கிறதுக்கு ரொம்ப தைரியமாக நான் வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் தான் இருக்குது அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ஒரு விஷயம் பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க அப்படின்போது அதுக்கான எதிர்ப்புகள் அப்படின்றது அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஸோ அது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு தான் நீங்கள் வந்து நீங்கள் யார் அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கு உங்களுக்கு இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது என்கிட்ட அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா உங்களாலையும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இலக்கில் உங்களுடைய கனவுல வந்து சாதிக்க முடியும் அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் இருக்கும். நிகழ்ச்சியிலேருந்து நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு நேர்களே. இந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் என்கிட்ட நீங்கள் தெரிவிச்சுட்டு போகலாம் நேர்களே. இப்போ நான் நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியா கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம் எல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்கிற விஷயத்தையும் நம்ம கேட்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால் கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகரன் கூட. இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் திவாகரன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட சொல்றதுக்காக ஒரு சூப்பரான செமையான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ட்ரிக் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ட்ரிக் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஓப்போ இல்லை ரியல்மி மொபைல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு செமையான ஸ்மார்ட் ஃபோன் ட்ரிக் தான் அது. அதாவது நம்ம நிறையா மொபைலில் பார்த்துருப்போம், சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணால் நமக்கு ஒரு குயிக் ஆக்சஸ் பண்ணல் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும், அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாம்சங் மொபைலில், விவோ மொபைலில் கூட இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபீச்சர் தான் எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறது ஓப்போ இல்லை ரியல்மி மொபைல் அப்படின்னு சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து அசசிபிலிட்டிக்குள்ளே போயிட்டு அப்படியே ஸ்மார்ட் சைட் பார் தொட்டு உள்ளே போனீங்கன்னா அங்கே ஸ்மார்ட் சைட் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஆன் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு ஸ்மார்ட் சைட் பார் வந்து ரியல்மி மொபைலில் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டிரான்ஸ்பரன்சி, உங்களோட அந்த ஸ்மார்ட் சைட் பாரோட சைஸு, அதுக்கப்புறம் அதில் என்னென்ன ஆப் வந்து இருக்கணும், ஒரு காலம் இருக்கணுமா ரெண்டு காலம் இருக்கணுமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு சூப்பரான விஷயம் ரியல்மி மொபைலில் கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் வந்து திரும்ப கீழே போனீங்கன்னா ட்ராகன் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் தொட்டு ஆன் பண்ணி எல்லாத்துக்குமே அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. இதை நீங்கள் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு இமேஜ் நீங்கள் ஷேர் பண்ணணும் யாருக்காவது அப்படிங்கிறப்ப அதை கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணி சைடில் அப்படியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும், அதில் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஈஸியாக உங்களால் இமேஜை ஷேர் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயமும் இதில் பண்ணிக்க முடியும். இது நிறைய பேருக்கு இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத தெரியாது, நிறைய ரியல்மி மொபைல் யூசர்ஸ்க்கு தெரியாது. ஓப்போ மொபைல்லையும் இது வந்து டிஃபால்ட்டாக இருக்குமே தவிர அது ஆஃப் ஆகிடுச்சுன்னா எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் உங்களுக்கு இது தெரியலைன்னா இப்போ நான் சொன்ன மெத்தட் வச்சு ஆன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இது அப்படியே உங்கள்கிட்ட இருக்க ஓப்போ மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை என்கிட்ட ஓப்போ ரியல்மி மொபைல் இல்லை அப்படின்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மொபைல்லாம் வச்சுருப்பாங்களே அவங்கக்கிட்ட இது அப்படியே சொல்லுங்கள், அவங்க வந்து கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான அருமையான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத பாடலுக்கு பிறகு கேட்கலாம்.

0: முன்னெல்லாம் யாராவது வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தா அந்த நாட்டோட உள்கட்டமைப்பு வசதிகளை பாராட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போது அடல் சேது, சினாப் ரயில் பாலம், போகிபீல் பாலம், அடல் சுரங்க பாதை, பாம்பன் கடல் பாலம் ஆகியவற்றை பாருங்கள். இவையெல்லாம் தூரங்களை குறைச்சி ஒவ்வொரு பயணத்தையும் மிகவும் மகிழ்ச்சியானதாக மாற்றியிருக்கு.
1: 21வீ சதி கா பாரத் ஆதுனிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கே ஜிஸ் நயே யுக் மே பிரவேஷ் கர் ரஹா ஹை வா அபூத்பூர்வ ஹை அகல்பனீய ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்,

0: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: என் பேர் விகாஸ், ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. அன்பே சிவம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925 இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. இன்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவரு இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படி தான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்றோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல அவங்க தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு சிலதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பள்ளி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929 அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வாயர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிகிட்டே நிறைய தொழில்நுட்ப விஷயம் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மக்களே. இந்த மாதிரியான டெக்குரு நிகழ்ச்சியில் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா

இருக்காது. அந்த மாதிரி டேஷ் கேம் இல்லாத காரில் எப்பயுமே ஒரு டேஷ் கேம் வாங்கி வைக்கணும்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிற இந்த டேஷ் கேமரா வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட் டைகர் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய F7N Elite அப்படிங்கிறது அதோட பேர். இந்த டேஷ் கேம் நீங்கள் ஒன்று வாங்கி உங்கள் காரில் வைக்கிறதுனால எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, இந்த டேஷ் கேம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது, ஒரு நல்ல குவாலிட்டியும் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய அந்த இமேஜ் குவாலிட்டியெலாம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு முன்னாடி 4K-லையும் பின்னாடி வந்து உங்களுக்கு 1080 pixel-லையும் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கிளாரிட்டியை என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய கேமராவில் நைட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்கும்ல, அதுவும் இல்லாமல் நிறைய பேர் லைட்லாம் அடித்தாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து சரியாகவே தெரியாது, அந்த வீடியோவில் இருக்க இமேஜெல்லாம் வந்து கரெக்டாக தெரியாது அப்படிங்கிறதுனால அந்த கிளாரிட்டியை என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை கிளாரிட்டி என்ஹான்ஸ் பண்ணதுக்கப்புறம் சூப்பராகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் இன்ட்ராக்ஷன்லாம் இருக்குது, டச் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம், வாய்ஸ்லையுமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான சூப்பரான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த டேஷ் கேம்லேயே முன்னாடி உங்களுக்கு டிஸ்பிளேவோட வருது, அதனால் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து அவங்க ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க, அதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிளுக்கும் சப்போர்ட் ஆகுது. இந்த மாதிரி சூப்பரான ஒரு டேஷ் கேம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 16,499 ரூபாயாக இருக்குது. இது ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. இதுக்கு 4.5 star ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யாராவது ஒரு நல்ல டேஷ் கேம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான சமையான பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, இப்ப அதனைத் தொடர்ந்து ஒரு சமையான பாட்டும் கேட்டிருப்பீங்க. நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். நீங்க கருத்துக்கள் அனுப்புறீங்கன்னா மறக்காம உங்க பேரு ஊர் பேரு போட்டு அனுப்புங்க. அதே மாதிரி நீங்க கால் பண்ணியும் கூட சொல்லலாம் இதே நம்பருக்கு. இதனைத் தொடர்ந்து டெக்ரோ நிகழ்ச்சியில இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்கன்னு சொன்னல, அந்த விஷயம்லாம் உங்களுக்கு புரியுது புரியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் இருந்தால் நான் சொன்ன நம்பருக்கு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு நம்ம கூட டெக்குரு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினர் தான் இணைஞ்சிருக்காரு. யார் அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராம்ப்ட் இன்ஜினியர் மற்றும் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கக்கூடிய பாலகவி தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் எப்படி எப்படிலாம் சேஃபாக இருக்கலாம், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்பவே தெளிவாக சொல்ல போகிறாரு. அது என்ன அப்படிங்கிறது கேட்டலாமா பாலகவி? இப்போ கடைகள்லாம், ஒரு ஹோட்டல் ஆகட்டும் இல்லை துணி கடை ஆகட்டும், அந்த கடைகளில் யூபிஐ பேமெண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் எளிதாக்க ஈஸியாக்க அது வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஒரு டப்பா ஒன்று வச்சுருக்காங்க, அதில் ஸ்கேன் பண்ணி நம்மளால் பே பண்ணிக்க முடியும். அந்த ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறதுலையுமே நிறையா ஸ்கேம்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதை நான் போன டெக் குரு நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், அது எப்படி பண்ணுறாங்க, எது மூலியமாக அது நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இல்லை, இப்போ நிறையா கடைகள்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க போல். இப்படி அந்த மாதிரி விஷயங்களில் தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி கடைகளில் ஸ்கேன் பண்ணிட்டு அந்த சவுண்டு வருது ஆனால் காசு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியான இந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அப்படி இருந்தால் என்ன, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: ஸோ இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரிசீவர் சைட்லேருந்து தான் இதை ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும். அவங்க உண்மையிலேயே மெசேஜ் வந்திருக்கா, அவங்க ஃபோனுக்கு மெசேஜ் வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க அனுப்பலாம். இப்போது நீங்கள் வந்து கடை வச்சுருக்கீங்க, நான் வந்து அந்த ஃபேக்கான ஆப் வச்சுருக்கேன் அப்படின்னா, நீங்கள் அவசர அவசரமாக வேலை பார்த்துட்ருக்கேன், நான் சைலண்ட்டாக உட்காந்து ஸ்கேன் பண்ணிட்டு அந்த பே பண்ணிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிடுவேன். உங்களுக்கு இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், உங்களோட அந்த ஜிபே பாக்ஸ்லேயே இல்லை இந்த ஃபோன்பே பாக்ஸ்லேயே 100 ரூபாய் பெறப்பட்டது இல்லை 200 ரூபாய் பெறப்பட்டதுங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். நீங்கள் பிஸியில் உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டே இருப்பீங்க, ஃபைனலாக நீங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்குன்னு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் குறையும். ஏன் குறையுது அப்படின்னா, நான் இந்த ஜிபே ஃபோன் ஃபேக்கான ஆப்ஸில் ஸ்கேன் பண்ணனால. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உண்மையிலே பே பண்ணிட்டாங்களா, மெசேஜ் ரிசீவ் ஆயிருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும்.
0: நம்ம சைடு ஒரு டைம் செக் பண்ணுறது மூலிமா இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது ஒரு சில கடைகள்லாம் அந்த ஸ்கேன் பார்கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணாலும் காசு அனுப்புனாலும் அந்த சவுண்டுலாம் வருது, பெறப்பட்ட தொகை அப்படின்னு சவுண்டுலாம் வருது ஆனால் காசு வரமாட்டேங்குது அப்படிங்கிற பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உண்மையாலுமே பணம் வந்துருச்சா அப்படிங்கிறத எஸ்எம்எஸ் மூலிமா செக் பண்ணுறதோ இல்லை பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்க அந்த ஆப் மூலிமா செக் பண்ணுறதோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லியிருக்காரு பாலகவி. ரொம்ப நன்றி பாலகவி இன்றைக்கி நம்மக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னதுக்காக. மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில். இது வாக்கறேன் கூட இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ப்ராம்ப்ட் இன்ஜினியர் மற்றும் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கக்கூடிய பாலகவி வந்து நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: இது வாலிப வயசு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன், அதாவது டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் அதை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வச்சிருக்கேன். அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கறது சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டு நானும் கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்ம சோனா எஃப்எம்ல ஏகப்பட்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்கறீங்க. எல்லா பாட்டுமே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு. ஆனா அதுல உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும்ல. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அனுப்புற கருத்துக்களை வச்சு வார இறுதியில வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம் போறோம், எந்த அண்ணா ஓட் பண்ணிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் வந்து நாங்க தெளிவா சொல்லுவோம். அதுக்காக நீங்க ஏதாவது ஒரு பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை அனுப்ப வேண்டியது இருக்கும். சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்புங்க மக்களே. கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர், ஊர் பேர், பாடல் பெயர், இது மூணும் முக்கியம் சரிங்களா. அதெல்லாம் போட்டு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகரியான் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு டேப்லெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் யாரெல்லாம் வந்து ஸ்மார்ட் கேஜெட்டான டேப் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கான டிப்ஸ் தான் அது. நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்மார்ட் கேஜெட்டான டேப் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கான என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அதுக்கு வந்து நம்ம ப்ராப்பரான ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் போட்டு வைக்கிறது, அது வந்து ஸ்க்ராச் கார்டாக இருக்கலாம் இல்லை டெம்பர் கிளாஸாக இருக்கலாம், அதை போட்டு வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கேஸ் ஒன்று போட்டு வைக்கிறது, இது ரெண்டுமே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த ரெண்டை தாண்டி வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம ஒரு டேப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டேப் வாங்குறப்பயே ஒரு நல்ல ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரியான டேப் வாங்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இருக்காது. ஆனால் அதுவே ஒரு கம்மியான ஸ்டோரேஜில் ஒரு டேப் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டோரேஜை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியணும்ல. ஏன்னா கம்மியான ஸ்டோரேஜில் நீங்கள் டேப் வாங்குறப்ப நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களால் பண்ண முடியாது. லைக் பெரிய பெரிய ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதாகட்டும் இல்லைனா பெரிய பெரிய ஃபைல்ஸ் வச்சுருக்கிறதாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் ஸ்டோரேஜாக மெயின்டைன் பண்ண வேண்டியது கட்டாயமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஸ்டோரேஜை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, தேவையில்லாத ஆப்பை டெலீட் பண்ணுறது. நீங்கள் நிறைய ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க டேப்பில் யூஸ் பண்ணுறதுக்காக, அந்த ஆப்லாம் வந்து ரொம்ப நாளாக இருக்காது. ஒரு ஆப் வந்து 30 நாளைக்கு மேலே இல்லை 3 மாதத்துக்கு மேலே அது உங்கள் ஃபோனில் இருக்குன்னா நீங்கள் அதுக்கப்புறமும் அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் நீங்கள் அதை அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி ஒரு ஃபைலை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை சிங்கிள் டைம் யூஸ் பண்ணக்கூடிய ஃபைலாக இருந்தால் அதை யூஸ் பண்ணதுக்கப்புறமா டெலீட் பண்ணிவிடுங்க. உதாரணத்துக்கு நிறைய பேர் வந்து படம் பார்க்குறதுக்காக நிறைய மூவிஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கலாம், இல்லை பெரிய பெரிய PDFஓ இல்லை வேறு ஏதாவது ஃபைல்ஸோ வச்சுருக்கலாம், இல்லை டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கலாம், அதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் வச்சுருப்பீங்க, அதெல்லாம் டெலீட் பண்ணி விட்டுருங்க. சோசியல் மீடியா ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் டெலகிராமோ இல்லை வாட்ஸ்அப்போ அந்த மாதிரியான ஆப்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப்போட ஃபைல்ஸுமே வந்து உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் தான் தங்கும். அந்த ஸ்டோரேஜோட ஃபைல்ஸும் நீங்கள் டெலீட் பண்ணிட்டு திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபைல்ஸ்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா டெலீட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறப்ப உங்களோட டேப்லெட்டோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் மெயின்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்களும் வந்து அடிக்கடிக்கு அங்கே காலி ஆகிடுச்சு, அங்கே இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ தொடர்ந்து இணைந்திருக்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் இது வாக்குறேன் கூட. ஒரு அருமையான மெயின்டெனன்ஸ் ஸ்டெப்ஸ் தான் கேட்டீங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ டெக்குரு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. டெக்குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் இதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர், ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. இதோட நான் கிளம்புற மக்களே உங்களிடம் இருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக்குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

இந்த மாச கடைசிலாம் வந்தா எது போகுமோ வருமோ இல்லையோ, ஆனா நம்ம கையை விட்டு இந்த சம்பள காசு காசுலாம் வந்துட்டு அப்படியே போய்கிட்டே வந்திருக்கும் இந்த மாச கடைசி டைம்ல. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட திடீர்னு ஒரு 1 லட்ச ரூபா இருக்குதுங்க, அதை வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் பண்ணுவீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் வாங்குவீங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. ஸோ உங்களுக்காக கேள்வியை இன்னொரு டைம் கேட்கிறேன், உங்ககிட்ட திடீர்னு ஒரு 1 லட்ச ரூபா வந்து கிடைக்குது, அந்த 1 லட்ச ரூபா வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் என்னென்ன வாங்குவீங்க, என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணி அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு போன் எடுங்க, கால் பண்ணுங்க சோனா எஃப்எம்ஓட 9787070107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க, நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்க சூப்பரா இருக்கேன். ஸோ வழக்கம் போல இன்னைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சோசியல் மீடியால செம வைரலாகவும் செம பேசு பொருளாகவும் இருக்கு. உள்ளூர்ல இருந்து உலக லெவல் வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பயங்கர வைரலாகவும் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் பயங்கர வைரலாக இருக்கு அப்படின்னு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது நேற்று நம்ம சேலம்ல கிளைமேட் அப்படின்றது செம்மையாக வந்திருந்தது. நேற்று மத்தியானம் 2 மணி வரைக்கும் வெயிலே வெளியே வரல அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு கிளைமேட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அது வந்துட்டு நிறைய பேர் பயங்கர ஃபீல் பண்ணியும் ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருக்காங்க, அதுக்கான ரியாக்ஷன்ஸும் வந்து பார்க்க முடியுது. இந்த நிலையில் வர June 21 வேர்ல்டு யோகா டே. ஸோ அந்த ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நம்ம சேலமில் இருக்க சோனா காலேஜிலேருந்து இன்னும் ஒரு சில காலேஜஸ் ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த யோகா டே ஸ்பெஷலாக ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோக்ராமில் நிறைய மாணவர்கள்லாம் வந்துட்டு யோகாலாம் வந்து பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்க அவ்வளோ பிரமிப்பாக அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ உங்கள் லைஃப்பில் எதை கற்றுக்கிறீங்க இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக யோகாசனத்தை வந்து கற்றுக்கோங்க. யோகா அப்படின்றது நம்ம லைஃபுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்துருக்கு. நம்ம ஃபிட்னஸ்க்கு நம்மளோட உடம்பு பாதுகாக்கிறதுக்கு யோகா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா வந்துருக்கு. ஸோ உங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கற்றுக்கோங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக. இன்னும் எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி சூப்பரான 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட

0: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம் கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரே ரொம்ப கம்பீரமாக இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். பொதுவாக இன்றைக்கி திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்குது இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதிர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா, அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதிர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க. ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: என்ன ஸ்வேதா, சமையல் சக்கரவர்த்தி ஆக போறன்னு சொன்னியே, என்னாச்சு? ஸ்வேதா கைய வச்சா ராங்கா போனதே கிடையாது, கலக்கிட்டோம்ல பாரப்பா. சரி, அடுத்து என்ன? அடுத்ததான் நம்ம PIS ஈவெண்ட்ஸ் பத்மவாணி ஆட்டோனமஸ் காலேஜ்ல ஜூன் 25ஆம் தேதி வியாழக்கிழமை இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. என்னோட ஃப்ரெண்டும் அந்த காலேஜ்ல தான் படிக்கிறா, அதனால அவளை கலந்துக்க சொல்லலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயா. அது மட்டும் இல்லாம நம்ம சோனா FM தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க. ஓ அப்படியா, அப்ப கலக்க போறீங்க.

0: சர்வதேச யோகா மற்றும் உலக தந்தையர் தினத்தை முன்னிட்டு
1: பிரம்மகுமாரிகள் அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
0: நடைபெறும் நாள் June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை.
1: நடைபெறும் இடம் சிவசக்தி பவன், சீரடி சாய்பாபா கோவில் அருகில், முல்லை நகர், ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
0: சுற்றுவட்டார தந்தைகளுடன் இணைந்து இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம்.
1: அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். தொடர்புக்கு 8870208208. ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
2: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்திலாம் சொல்லுவீங்களா?
1: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
2: ஆஹா, அப்போ விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
1: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
2: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர்லாம் வருவாங்களா?
1: இந்த எக்ஸாம் வந்துட்டாலே ஒரே தலைவலியா இருக்குது. இந்த பேப்பரை கரெக்ஷன் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. ஒருத்தன் கொஸ்டினையே ஆன்சர் எழுதி வச்சிருக்கான், இன்னொருத்தன் ஆன்சரையே கொஸ்டின் மாதிரி எழுதி வச்சிருக்கான். ஒண்ணுமே புரியல எனக்கு.
3: இதெல்லாம் என்ன ஒரு பிரமாதம்! இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு பாரு.
1: என்ன மிஸ் அது?
3: கொஸ்டின் வந்து வாட் இஸ் கார்பன் டை ஆக்சைட். இதுக்கு என்ன ஆன்சர் எழுதியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: தேவி மிஸ், அவன் என்ன எழுதியிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: வாட் இஸ் கார்பன் டை ஆக்சைட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர், a person born in a car and die outside is called carbon dioxide.
1: யாரு மிஸ் அந்த ஜீனியஸ்? நீங்க ட்ரைனிங் கொடுத்தீங்களா?
3: கவிதா மிஸ், அவ்வளவுதான் உங்களுக்கு.
4: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, திடீர்னு உங்ககிட்ட ₹1,00,000 இருக்குங்க. அந்த ₹1,00,000 வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் வாங்குவீங்க அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கே. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட ஒரு நேயர் வந்து கால் பண்ணி அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றத ரொம்பவே ஃபன்னா சொல்லிட்டு போயிட்டாங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, தாதகாப்பட்டியிலிருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணி, எங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ₹1,00,000 என்னத்துக்கு பத்தும், அதெல்லாம் பத்தவே பத்தாதே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ₹1,00,000 வச்சு ஒரு பவுன் கூட முழுசா வாங்க முடியாது, வேணா ஒன்னே ஒண்ணு பண்ணலாம், வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருட்களை நம்ம வாங்கி போடலாம், இதைதான் வந்து பண்ண முடியும், அதைதான் நானும் பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்ம ருக்மணி பாட்டி செமையா ஃபன்னா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ருக்மணி பாட்டி சொன்ன மாதிரியே நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787700178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. உங்ககிட்ட திடீர்னு ₹1,00,000 கிடைச்சிச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் என்னென்ன விஷயங்கள் வாங்குவீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியா இருக்கு. ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போது இப்படி ஒரு விஷயத்த நான் இது நாள் வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அது சமூக வலைதளங்களில் செம்ம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து, ஏ அங்கே பாரு, எப்படிலாம் பண்ணுறாங்க பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நடந்தது என்ன அப்படின்னு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். இப்போது டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் செம்ம பூமில் போயிட்டுருக்கு. இந்த டெக்னாலஜியை யார் கற்றுக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லைன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்க இந்த டெக்னாலஜியை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஃப்யூச்சர் அப்படின்றது செம்ம பிரைட்டாக இருக்கும், எதிர்காலம் வந்து ரொம்ப சூப்பராக அமையும் அப்படின்றதுல எந்த வித கொஸ்டின்மா இருக்கும் இல்லைங்க. இப்போ என்ன ஆயிருக்கு, மதுரையில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹாலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே நின்று பேசுகிற மாதிரி இருக்கும் ஹாலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அறிவியல் மேதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இருக்காங்கல்ல, அவர் வந்துட்டு மாணவர்களுக்கு தமிழ்லேயே பாடம் எடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கேள்விப்படும் போது செம்மையாக வந்து இருக்குது, டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு சார் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: Sonavaliappa Public School, Admissions open for 2026-27 academic year. உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சரை பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ண Sonavaliappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 9424-5916.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா?
2: அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு.
0: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு.
2: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும்.
0: அப்படி என்ன பிரச்சனை வரும்?
2: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்.
0: இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: நீர்வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, திடீர்னு உங்ககிட்ட ₹1,00,000 இருக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன வாங்குவீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்றதான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787700178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இதை நம்பியே தாங்க ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டாவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன டேட்டா அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டுடலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அது என்ன டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, போன 2025-2026 இந்த நிதியாண்டில் மட்டும் பேனா பேப்பருக்காக அந்த பேங்க்லாம் இருக்காங்கள அவங்க கிட்டத்தட்ட 3,877 கோடியை செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னது பேனா பேப்பருக்காக 3,000 கோடியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது செம்ம பேசு பொருளாக போயிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபோன்பேலாம் அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட சொல்கிறதுக்காக ஒரு முக்கியமான அப்டேட்டை எடுத்து வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த ஃபோன்பே வேலெட்டை கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 100 ரூபாய் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஃபோன்பே தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கேட்டுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: தேவை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663333.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
1: இது வாலிப வயச நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நாம இது வரைக்கும் இது வாலிப வயச நிகழ்ச்சியில என்னென்ன விஷயங்கள்லாம் இன்னைக்கு செம்ம பேச பொருளா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம பேசணும்ல. இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சிவா பிரதர் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ இவரோட சோசியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சிவா பிரதர், நீங்கள் தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. ரொம்ப நல்லாயிருக்கு கேட்க. எனக்கு ஒரு டவுட் பிரதர், நீங்கள் பார்ட் டைமில் தான் சோஷியல் மீடியா ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அதாவது ஃபுல் டைமாக ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. சாட்டர்டே சண்டேஸில் நீங்கள் உங்களோட கண்டென்ட்டை மேக் பண்ணி எடிட் பண்ணி போட்டுட்ருக்கீங்க. எப்படி பிரதர், நீங்கள் தனியாக தான் ஹேண்டில் பண்ணுறீங்களா இல்லை டீம் சப்போர்ட்டுக்கு இருக்காங்களா?
6: ஒரு சில ஸ்பாட்டுக்கு போது தனியாக போய் நான் பண்ணுவேன் பிரதர். மற்ற டைம் வந்து என் ஃப்ரெண்ட் இருக்கான், சாட்டர்டே மட்டும் அவைலபிளா இருப்பான், அவனை கூட்டிட்டு போய் வீடியோ எடுக்க வந்துடுவேன். அந்த டைம்ல யாரு அவைலபிளா இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு போய் வீடியோ எடுக்க போயிருந்தேன். சோலோ ட்ரிப்பும் எனக்கு பண்றது பிடிக்கும். சோ அதையும் தனியாக பண்ணிட்டு
1: இருக்கேன். சூப்பர் சூப்பர் பிரதர், அதையுமே நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுங்க. அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பாக்குறதுக்கு பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்களோட வீட்டுல எப்படி பிரதர் பார்த்தாங்க? நீங்க ஆல்ரெடி ஒரு நல்ல ஜாப்ல இருக்கீங்க, அதை பார்த்துட்டே இருக்கும் போது நீங்க சோசியல் மீடியா கண்டென்ட் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, அப்புறம் வீக்கெண்ட்ல வீட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம நீங்க கண்டென்ட்காக வெளியே ஓடிட்டு இருக்கீங்களா? சோ இந்த ஒரு விஷயத்த வீட்டுல எப்படி பார்த்தாங்க, அவங்க என்ன சொன்னாங்க?
6: ஃபர்ஸ்ட் கிட்ட தான் சொன்னாங்க, என்ன வீக்கெண்ட்னால ரெஸ்ட் எடுக்காம அங்கங்க சுத்தலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பப்ளிக்ல நிறைய பேரு பேரண்ட்ஸ் பார்க்கும்போது மீட் பண்ணும்போது, உங்களை நான் அங்க பாத்திருக்கேன், நீங்க வீடியோ போடுறீங்களா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ கொஞ்சம் ப்ரௌடா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கேன். தென் ரெவன்யூ வர ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேங்கிறதுனால இவங்க தான் நல்லாவே பாக்குறாங்க, சப்போர்ட் பண்றாங்க.
1: கண்டிப்பா இப்போ யாரோட சப்போர்ட் இருக்கணுமோ இல்லையோ, பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருந்தது அப்படின்னா அது நமக்கு ஒரு தனி நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு யாரோட சப்போர்ட் தேவைப்படுமோ இல்லையோ, கண்டிப்பாக பேரண்ட்ஸோட சப்போர்ட் அப்படின்றது தேவைப்படும். சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஒரு தனித்துவமான திறமையை பேரண்ட்ஸ் கிட்ட எப்படியாவது ப்ரூவ் பண்ணிவிடுங்க, அவங்கள வந்து நம்ப வச்சுருங்க. இந்த ஒரு பிளாட்ஃபார்மும் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான், இதுலேயும் வந்துட்டு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து எல்லாமே வந்து சூப்பராக நடக்கும். நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம சிவா பிரதர் கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துட்டே இருக்கு, கேட்டு வந்திருக்கா தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: வாலிப வயசு
1: என்ன? இது வாலிப வயசு.
2: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட சிவா ப்ரோ இணைஞ்சிருக்கிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சிவா பிரதர், நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்ருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. லாஸ்ட்டாக கூட பேரண்ட்ஸோட சப்போர்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஷேர் பண்ணியிருந்தீங்க. இப்போது நான் உங்களோட வீடியோஸ்லாம் வந்து ரெகுலராக பார்த்துருக்கேன். எனக்கு பர்சனல் ஃபேவரட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த ஷூட்டிங் ஸ்பாட் லொக்கேஷன்ஸ்லாம் எடுத்து போடுவீங்களா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு ஸ்பாட்டில் எப்படி பிரதர் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சி இங்கே தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து போகிறீங்க?
3: முன்னாடி நம்ம ஊருக்கு வந்து யூடியூப்ல ஒரு சில பேர் பிளாக் வந்து பண்ணியிருக்காங்க பிரதர். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இந்த இந்த பிளேஸ்ல எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பிளேஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் வந்து அந்த பிளேஸுக்கு திருப்பி ரீவிசிட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு சில மூவிஸ் வந்து ஸ்ட்ரைட் ஆகும். ஸோ அந்த மூவிஸ் தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது கரெக்டா அந்த மூவிஸ் தான். தென் வந்து இப்போ ஒரு மூவிஸ்ல இப்போ ஒரு சிங்கிள் ஷாட் ஆகுது தென்காசியில ஏதாவது ஒரு இடத்துல வச்சாங்கன்னா அதுல மிச்சம் உள்ள மிச்சம் இருக்க லொக்கேஷன் எல்லாமே நம்ம ஊர்ல தான் வச்சிருப்பாங்க கண்டிப்பா. நம்ம வந்து திருநெல்வேலி அந்த சைட்ல உள்ள டூரிஸ்ட் லொக்கேஷன் வச்சிருப்பாங்க, இல்ல தென்காசி சைட்ல இருக்கக்கூடிய டூரிஸ்ட் லொக்கேஷனா வச்சிருப்பாங்க. இங்க வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் நிறைய இருக்கிறதுனால அந்த பிளேசஸ் எல்லாம் சூப்பரா காமிச்சிருப்பாங்க எல்லா மூவிஸ்லயும். ஸோ அதை வந்து ஈஸி ஒரு டைம் ஒரு பிளேஸுக்கு போயிட்டேன்னா அந்த பிளேஸை வந்து ஈஸியா என்னால ஃபைண்ட் பண்ண முடியும். இந்த மூவி இந்த லொக்கேஷன்ல இந்த மூவிஸ் எடுத்துக்காங்க வந்து நல்லா ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியும்.
2: ஓகே ஓகே பிரதர், இன்னும் உங்களோட ஏரியாஸில் இந்த மாதிரி ஹிட்டன் பிளேசஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.

இப்போ நம்ம சிவா பிரதர் பேசிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருந்தாரு. யார் அவர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தாமோதர் அண்ணனா சென்னையில இருந்து கால் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தால, ஸோ அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ற விதமா அவர் வந்து சொல்லியிருந்தாரு. நான் லேட்டஸ்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அதாவது என்கிட்ட 100,000 ரூபா இருந்தது அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் அந்த காசை எடுத்துட்டு போய் முதியோர் இல்லத்துக்கு வந்து கொடுப்பேன். அப்புறம் குழந்தைகள் ஆசிரமங்கள்லாம் இருக்கும்ல, அந்த குழந்தைங்களுக்கு நான் வந்து கொடுப்பேன். அப்புறம் ஏதாவது மீதி இருந்தது அப்படின்னா என்னோட பைக்கு நான் பெட்ரோல் போட்டுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து சொல்லியிருந்தாரு. அவர் ஃபஸ்ட்டே வந்துட்டு சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நான் முதியோர் இல்லத்துக்கும் குழந்தைகள் இல்லத்துக்கும் நான் பிரித்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாருல்ல, அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசணும். நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டர் ப்ரோ நம்ம சிவா ப்ரோ அவர் வந்துட்டு தென்காசியில் சூப்பரான வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போட்டுட்ருக்காரு. அவரோட ஊரோட அழகாக அவ்வளோ தத்ரூபமாக வந்து ஷோ பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்ககிட்ட 100,000 ரூபா இருந்தது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் என்ன விஷயங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஸோ இந்த கேள்விக்கு தாதகா பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டியும் அதுக்கப்புறமா தாமோதர் அண்ணன்னா சென்னையிலேருந்து கால் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் நான் உங்ககிட்ட டடாபாவை சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறையா ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
1: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
2: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஜெயமோகனின் திருமுகப்பில் என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். திருவெட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோயில் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், ஆனால் யாரும் போகிறது தான் இல்லை. அந்த கோயிலில் என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னா, அங்கே ஒரு நூலகம் இருக்கு. அந்த கோயில் நிர்வாகத்தார் வந்து அந்த நூலகத்துக்காக கொஞ்சம் பணம் ஒதுக்கிறதுனால அந்த நூலகம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஜனார்தனன் ஒரு சின்ன பையன், ஆனால் அந்த கோயில் பணிகள் செய்யக்கூடிய குடும்பத்தில் இருந்து வந்த பையன். அது ஆதியிலிருந்தே அவங்களுக்கு அந்த பரம்பரையாக அந்த கோயில் திருப்பணி செய்கிற ஒரு உரிமை அந்த குடும்பத்திலிருந்து வந்ததுனால அந்த நூலகத்தில் உள்ள நூல்களை எடுத்து பயன்படுத்துறதுல ஒரு எளிமை உண்டு, கட்டுப்பாடுகள் கம்மி அவனுக்கு மட்டும், ஜனார்தனனுக்கு. ஒரு நாள் இப்படி தான் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கார் ஒன்று வந்தது, வாடகை கார். பெரும்பாலும் காரில் வந்து வெளியூர்காரங்க அந்த கோயிலை பார்க்குறதெல்லாம் வழக்கத்திலேயே இல்லை. ஏன்னா அந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு கைவிடப்பட்ட கோயில் மாதிரி தான், உள்ளூர்லேருந்து யாருமே வந்து பார்க்குறதில்ல, வெளியூருக்காரருக்கும் அதோட பெருமைகள் இன்னும் போய் சேரலை. ஒரே ஒரு தடவை பேப்பரில் நியூஸ் ஆச்சு அந்த கோயில், அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட்டம் வந்து போனாங்க, அதுக்கப்புறம் அதுவும் குறைஞ்சிருச்சு. என்ன நியூஸ் அப்படின்னா, அந்த கோயில் பூசாரியும் அதோட தர்மகர்த்தாவும் இந்த கோயில் நகைகளை ஏதோ மாற்றி வச்சுட்டாங்க, தங்கத்துக்கு பதிலாக திருடிட்டாங்கங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்த பிறகு அப்போ தான் அந்த கோயில்னு ஒன்று இருக்கிறதே பல பேர்த்துக்கு தெரிய ஆரம்பிச்சுது. அப்போ கொஞ்சம் பேர் வந்து போனாங்க, அதுக்கப்புறம் வழக்கம் போல் அப்படியே குறைஞ்சி போச்சு. இப்போ இந்த கார்லேருந்து ஒருத்தர் இறங்கி வராரு, அவர் பார்த்தா ரொம்ப உயரமாக இருக்காரு, கருமை நிறம்னா அப்படி கருமை நிறம், பார்த்தா நம்ம ஊர் முகம் இல்லை. இப்போ வட இந்தியர்னால் கொஞ்சம் சிவப்பாக கொஞ்சம் கலராக இருப்பாங்க, அதுவும் இல்லை, நல்ல கருமை, ஒரு ஆப்பிரிக்க தேசத்தவர் மாதிரியும் தெரிகிறாரு, நல்ல கருப்பாக இருக்கார், ரொம்ப ஆப்பிரிக்கன் மாதிரியும் சொல்லிட முடியாது, ஆனால் ஒரு நம்ம இந்திய முகம் இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லலாம்.

0: உங்களுக்கு தெரியும் இல்லையா? மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது பூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: அண்ணா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925 இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. இன்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவர் இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படி தான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்கிறோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டேஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு சிலதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பள்ளி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929 அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: பேர் ராஜமாணிக்கம், ஊர் ஓல்டு சுரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: அவர் இறங்கி நின்னாரு. ஜனார்தனன் ஓடி போய் அங்க நின்னா, இங்க சாமி பார்க்கலாமா அப்படின்னு அவரு கேட்டாரு. ஓ, பார்க்கலாமே, கதவு திறந்துதான் இருக்கு, இன்னும் நடசாத்திலேயே பார்க்கலாமே அப்படின்னு சொன்னான். அவர் கேட்டவர் இங்கிலீஷில் கேட்டார். ஜனார்த்தனும் அவன் இன்டர்மீடியேட்லாம் படித்து வந்தான், அதனால் இங்கிலீஷ்லேயே தெரிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு சொன்னான். அப்புறம் நான் சாமி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டார். அதான் சொன்னனே, நட சாத்தலை, நீங்கள் இப்போ போனால் கூட பார்க்கலாம் அப்படின்னு. அது இல்லை, நான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேன், என்ன உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. தெரியலையே அப்படின்ட்டு சொல்கிறான் ஜனார்த்தனன். சரி சரி, நான் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேன், கேரளாவில் என்னை அனுமதிக்கலை, முடியாதுன்ட்டாங்க. தமிழ்நாட்டில் அனுமதிப்பாங்கன்னு ஒரு இது சொல்லி அனுப்புனாங்க, எனக்கு ஒரு செய்தி, அந்த நம்பிக்கையில் வந்திருக்கிறேன். எதுக்கும் கேட்டு நான் உள்ளே போன பிறகு அவங்க ஏதாவது சொன்னால் நல்லா இருக்காது இல்லையா அப்படின்ட்டு அவர் சொன்னார். வந்தவர் சின்ன ஓடி போயிட்டு அங்கே சுந்தரம்னு ஒருத்தர் காவல்காரர், அவர்கிட்ட போயிட்டு என்ன அந்த மாதிரி வந்திருக்காங்க, உள்ள வரலாமான்னு கேட்குறாங்க, வெளிநாட்டுக்காரவங்களாம் அப்படிங்கிறதையும் சொன்னார். இளைய அவர் இந்துவாளே அப்படின்னாரு. அது தெரியலையே அப்படின்னா, இந்துவாக இருந்தால் உள்ளே வர சொல்லு, இல்லை அப்படியே திரும்பி போயிட சொல்லு, ஏன்னா இந்து இல்லாதவங்களுக்கு இடமில்லலே, சொல்லிவிடு அப்படின்னாரு சுந்தரம். வந்து அங்கே அவர் சொன்னதை அப்படியே இங்கே சொல்லிட்டான் ஜனார்த்தனன். இந்த மாதிரி இந்துக்களுக்கு தான் உள்ள கோயிலில் அனுமதி உண்டாம், மற்றவங்களுக்கு வந்து கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வெளிநாட்டவருங்கிறதுனால நீங்கள் கிறிஸ்டியனாக இருப்பீங்க, அதனால் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னான். அவர் அதுக்கு ஒன்றும் சொல்லலை. நான் சாமி பார்த்தணும்னு நினச்சி வந்தேன், முடியல. சரி பரவாயில்ல, உள்ள சாமி எப்படி இருக்கும் அதையாவது சொல்லு அப்படின்னு கேட்டார். அது சாமி படுத்துக்கிட்டு இருக்கோம், அது ரொம்ப நீளமாக இருக்கும், மூணு பக்கம் வாசல் இருக்கும் கருவறையில். மொத வாசலில் போய் திறந்து பார்த்தோம்னா கால் தெரியும், நடு வாசலில் போய் பார்த்தோம்னா வயிறு தெரியும், மூணாவது வாசலில் போய் பார்த்தோம்னா தலையும் கிரீடமும் நம்மளுக்கு தெரியும். அப்படி தூங்கிட்டு இருப்பார் அவ்வளோ நீளமுள்ள சாமி. அப்படி வெளியிலேருந்து நாம் அப்படி தான் பார்க்க முடியும், உள்ளே போய் நம்ம பார்க்க முடியாது அப்படின்ட்டு அவன் விளக்கம் சொன்னான்.
5: Hey babe,

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்வளவு பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: கதை நேரம்
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: படுத்திருக்காரா அப்படின்னா, சாமி கருப்பா சிவப்பா அப்படின்னு கேட்டான். சாமி கருப்பு, கருப்புன்னா அப்படி கருப்பு அப்படின்னு சொன்னான். ஓ கருப்பா அப்படின்னு, சரி என்னால் பார்க்க முடியல, சரி நான் வரேன் அப்படின்ட்டு காரில் ஏறி உட்கார்ந்தாரு. டிரைவர் எடுப்பா அப்படின்னு சொன்னார். அப்படி ஓடி போயிட்டு, நீங்கள் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். என் பேரா? என் பேர் கூட நீ தெரியாமல் இருக்க, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. என் பேர் காளிச்சரண் அப்படின்னு சொன்னார். ஓ அப்படிங்களா, உங்கள் பாஸ்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டான். பாஸ்போர்ட் எதுக்கு? கொடுங்களேன் அப்படின்னா, நான் இவருக்கு என்னன்னா, இவன் ஏதோ நம்மளுக்கு உதவி பண்ண துடிக்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு, அதனால் அவங்ககிட்ட கொஞ்சம் அன்பாக தான் நடந்துக்கிட்டாரு, இந்தா அப்படின்னு கொடுத்தாரு. அதை வாங்கி பார்த்தான் காளிச்சரண் அப்படின்னு. கொண்டு வந்து அவர்கிட்ட காட்டினான். அந்த சுந்தரம், அந்த காவலர் இருக்கார் இல்லைங்களா, அவர் பார்த்துட்டு, என்னலே இது, பாஸ்போர்ட்னே அப்படின்னா, சரி அதுக்கு என்ன இப்போ அப்படின்னாரு. பேரை படிங்க அப்படின்னா, பேரை படித்தார் காளிச்சரண். காளின்னா யார்? நம்ம தெய்வம் தானே, நம்ம தெய்வத்து பேரை வச்சுருக்கிறவன் எப்படி இந்துவாக இல்லாமல் இருக்க முடியும், அவர் இந்து தான் அப்படின்னு அவன் சொன்னான். ஆமாலே, ஆமாம், காளி கும்பிட்றவங்களாம் இங்கே இருக்கலே வராங்க, காளி கோயிலுக்கு போக வேண்டியது தானே, நம்மளது விஷ்ணு கோயில், இங்கே எதுக்கு வரணும், அங்கே போய் எத்தனை காளி கோயில் இருக்குது அதை பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். சரி சரி, இந்துன்னா அப்புறம் என்னத்துக்கு, விடு, காசு வச்சுருக்காரா அப்படின்னு கேட்டான். நிறைய வச்சிருக்காருனே அப்படின்னு ஜனார்த்தனன் சொன்னான். காசுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். சரி அதுக்கு பிரச்சனை இல்லைன்னா அவர் வர்றதுக்கும் பிரச்சனை இல்லை, வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். ஓடி போயிட்டு பாஸ்போர்ட்டை கொடுத்தான். சரிப்பா நான் வரேன், பாய் அப்படின்னாரு. நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு அவன் சொன்னான். என்னது, நான் உள்ளே போகலாமா? ஆமாம் கேட்டுட்டேன், போகலாம் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியான மகிழ்ச்சி. இறங்கி உள்ள வந்தார், தயங்கி தயங்கி உள்ளே போனார். நீங்கள் ஒன்றும் தயங்க வேணாம், நல்லா போங்க அப்படின்னு ஜனார்தனன் சொன்னான். அவர் கோயிலில் அந்த ஒவ்வொரு சிற்பமாக பார்த்துக்கிட்டு போனார். எல்லாம் கல் சிற்பம், ஒவ்வொரு சிற்பத்தை பற்றி அவருக்கு இவன் விளக்கிக்கிட்டே போனான்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: இங்கிலீஷ்ல பேசுறதை பார்த்துட்டு வேற யாரும் வந்து முன் வரல, ஏன்னா அவங்களுக்கு யாரும் இங்கிலீஷ் தெரியாது. அப்புறம் அந்த கோயிலோட பொறுப்பாளர் நாயர் ஒருத்தர் இருக்காரு, அவர் மட்டும் வந்தார். அவர் கொஞ்சம் நோண்டி நோண்டி நடப்பாரு. வந்துட்டு, துரை, இது பெரிய கோயில், சக்தி உள்ள சாமி, அப்படி இப்படின்னு வந்தார். உடனே ஜனார்த்தனை சொன்னான், அவருக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், நீங்கள் சொல்கிறத தமிழில் அவருக்கு தெரியாது அப்படின்னா. ஏன், நீ சொல்லு, படித்த பையன்தானே, நான் சொல்கிறத மாற்றி சொல்லு அப்படியே அப்படின்னாரு. அப்புறம் ஜனார்த்தனும் அவர் சொல்கிறத அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி பார்த்தான். அவனுக்கு அதில் ஈடுபாடு இல்லை, ஏன்னா அவர் கொஞ்சம் இந்த காசுக்காக தான் வந்திருக்காரு, ஒரு ஏதாவது கிடைக்கும் அப்படின்ட்டு அப்படின்னு, அதனால் ஆர்வம் இல்லாமல் அப்படியே சொல்லிட்டு வந்தான். அப்புறம் 3 கதவுகள்லையும் போய் போய் பார்த்தாரு, அவருக்கு ரொம்ப திருப்தி. அந்த தலைப்பகுதிக்கு போகும்போது ரொம்ப உருகி நின்று பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் அந்த குருக்கள் உள்ளே இருந்தவர், துறையை உள்ளே வர சொல்லுங்க அப்படின்னாரு. உள்ளையா அப்படின்னு ஜனார்த்தன, வந்தால் என்னங்கிறேன், மட்டுமே அப்படின்னாரு. அப்புறம் உள்ளே போய் பார்த்தாரு, சாமி அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கிற அந்த கிருஷ்ண பரமாத்மா நீளமாக படுத்துட்டு இருக்கிற அந்த காட்சி, ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருந்தார். அவருக்கு மனசில் என்ன தோணுச்சோ அப்படியே சிலை மாதிரி ஆயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு தட்டில் எடுத்து 100 ரூபாயை வச்சார். வச்சுட்டு எதுவும் சொல்லலை. அவர் அப்படியே நடந்து வெளியில் வந்தார். பின்னாடியே நாயர் ஓடி வராரு, ஜனார்தனன் பையன் ஓடி வரான். அப்புறம் சுந்தரம் இருக்கார் இல்லையா, என்னப்பா நல்லா பார்த்துட்டாரா, நல்லா காட்டினியா, திருப்தியா அப்படின்ட்டு, ஆ அருமையாக பார்த்துட்டாரு, எல்லாம் நல்லா காட்டிட்டேன் அப்படின்னு சொன்னோம். அவங்க தமிழில் பேசுறதுனால அவருக்கு அது என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ ஏதோ நம்மளை பற்றி தான் பேசிக்கிறாங்கங்கிறது அவருக்கு தெரியாமல் இல்லை, என்னன்னுங்கிறது தெளிவாக தெரியல. அப்புறம் அப்படி கோயிலுக்கு வெளியில் வந்துட்டு காருக்கு பக்கமாக நின்னார். டிரைவர்கிட்ட சொன்னார், டிரைவர் 100 ரூபாய் கொடுத்து எல்லாத்துக்கும் கொடு அப்படின்ட்டு சொன்னார். 3 பேர் தான் கை காட்டினார், சுந்தரம், அப்புறம் நாயர், அப்புறம் இன்னொரு பெரியவர் யாரோ கூட இருந்தாங்க. அவர் ஜனார்தனன் அவர் கை காட்டல, அவனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் நினச்சிட்டார் போல். ஏன்னா அவனும் எல்லாரும் போலவும் இல்லை, நம்ம நண்பன் அப்படிங்கிற மாதிரி நினச்சார். என்னமோ அவனுக்கு கொடுக்க சொல்லலை. இவர் எல்லாத்துக்கும் இருக்கிறது 100 பிரித்து 3 கொடுத்தாச்சு. சரி நான் வரேன்ப்பா, ரொம்ப சந்தோஷம், நான் என்ன நினச்சி வந்தனோ அதை நான் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு வண்டியில் ஏற போனார். ஏறி உட்காந்துட்டார். ஜனார்தனன் ஓடி போனான். காசு தான் ஏதோ கேட்குறானோ என்னவோன்னு அவர் நினச்சாரா என்னன்னு தெரியல.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ். ஷக்கலக்க குட்டீஸ்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: என்னப்பா அப்படின்னு கேக்குறாரு. ஒண்ணு இல்ல, எங்க சாமியை பத்தி எதுவும் சொல்லாத போறீல அப்படின்னு அவன் கேட்டான். சாமியா, சாமியை பத்தி என்ன சொல்றது, இது சாமி தான் அப்படின்னாரு. ஆமா சாமி தான், நல்லா இருக்கா, நீங்க பல கோயில் பார்த்துருப்பீங்க, எல்லாத்த விட இது எப்படி இருக்கு அது சொல்லுங்க. எல்லாத்த விட இதுதான் சாமி, உலகத்திலேயே இதுதான் சாமி, வேற எதுவும் சாமியே இல்லை அப்படின்னாரு. இப்படி எப்படி சொல்றீங்க, இதுதான் சாமின்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டான். ஏன்னா இதுதான் நம்ம நிறத்தில் இருக்கு, இதுதான் நம்ம சாமி, நாம கருப்பு, நம்ம சாமியும் கருப்பு, அதனால இதுதான் நம்ம சாமி, சாமின்னா இப்படி தான் இருக்க முடியும். நாம கருப்பாக இருக்கும்போது சாமி மட்டும் எப்படி வெள்ளையாக இருக்க முடியும், சாமி மட்டும் எப்படி சிவப்பாக இருக்க முடியும், நம்ம சாமி நம்ம நிறத்தில் தானே இருக்கணும், நம்ம சாமி இதுதான், இதுதான் கருப்பு நிறத்தில் இருக்கு, இதுதான் நம்ம சாமி, உலகத்தில் இருக்கிற எந்த சாமியும் நம்ம சாமி இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அவனுக்கு அது ஒன்றும் புரியலை, ஒரு விளக்கமாக தான் தெரிஞ்சுது. அப்புறம் அவர் விடைபெற்றுக்கிட்டாரு, அவர் போயிட்டாரு. ஜனார்தன் வளர்ந்த பிறகு தான் அவர் சொல்கிறதோட அர்த்தம் புரிஞ்சுது. ஆமாம், நம்ம நிறத்தில் தானே நம்ம சாமி இருக்கணும், அப்போ இதுதான் நம்ம சாமி, சிவப்பாக இருக்கிறதெல்லாம் நம்ம சாமி கிடையாது, இதுதான் நம்ம சாமி அப்படின்னு அவனுக்கு அப்போ ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு, அது புரிய ஆரம்பிச்சுது. இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. திருமுகப்பில் என்ற இந்த சிறுகதையின் மூலம் ஜெயமோகன் நமக்கு சொல்ல வருகிற செய்தி என்னவாக இருக்கும் என்று பார்த்தால், பொதுவாக கடவுள் பற்றிய ஒரு கொள்கை எப்படி இருக்குதுன்னா, மனிதனை விடவும் அபார சக்தி உடையதாகவும், மனிதனை விடவும் வேறுபட்டதாகவும், மனிதன் எந்த காலத்திலும் அப்படி ஆக முடியாத ஒரு வடிவத்திலோ நிறத்திலோ அது இருக்குது, அப்படி தான் படைச்சிருக்கிறாங்க மனிதர்கள் கடவுளை. அப்போ வந்து நம்மளை போல இல்லைன்னா தான் அது கடவுள், நம்மளை போல இருந்தால் அது மனிதன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை விதைச்சிட்டு

ஜெயமோகன் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த நம்பிக்கை தவறு, அந்த சித்தாந்தம் தவறு. ஏன்னா கடவுள் என்பவர் நம்மில் ஒருவராக தான் இருந்திருக்கும். நம்ம முன்னோர்களில் ஒருத்தராக வாழ்ந்திருக்கணும், அவர்களில் ஒருத்தர் மாவீரராக இருந்திருப்பார், அவர் தான் கடவுள். அப்படிதான் நம்ம காலங்காலமாக அவரை போற்றி புகழ்ந்து வழிபட்டுக்கிட்டு வந்துட்டு இருப்போம். அப்போ அவர் எப்படி வேறு ஒரு நிறத்தவராக இருக்க முடியும்? நம்முடைய இனத்தவர் தான் நம்மளுக்கு கடவுளாக இருக்க முடியும், வேற்றினத்தவர் நம்முடைய கடவுளாக இருக்க முடியாது அப்படிங்கிறதான் செய்தியே இந்த கதையில். அதனால் நம்மிலிருந்து வந்த ஒருவரை நாம் கடவுளாக ஏற்போம் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் இந்த கதையில நான் மைய புள்ளியா பாக்குறேன். உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: சில சக்கலக்க குட்டீஸ்.
1: குழந்தைங்களுக்காக ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே போல இன்னைக்குமே ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல செயலின் பிரதிபலிப்பு. இதுதான் இந்த கதையோட பேரு. விக்கி அப்படின்ற சின்ன பையன் டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க அம்மா அவனுக்கு லஞ்ச் பாக்ஸோட சேர்த்து வாட்டர் கேனையும் கொடுத்து விடுவாங்க, அதில் தண்ணி ஊற்றி. ஆனால் அந்த விக்கி வந்து தண்ணி பாட்டிலை எப்பயுமே எடுத்து தண்ணி குடிக்கவே மாட்டான். சொல்லப்போனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்சுக்கு அப்புறமா தண்ணி எல்லோரும் குடிப்பாங்க இல்லையா, ஆனால் விக்கி மட்டும் தண்ணியே குடிக்க மாட்டான். அந்த வாட்டர் கேன் அவங்க அம்மா எப்படி கொடுத்து விட்டாங்களோ அப்படியே தான் டெய்லி வீட்டுக்கு வரும். ஒரு நாள் அவங்க அம்மா வந்து விக்கி கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஏன் டெய்லி தண்ணியே குடிக்க மாட்டேங்கிற, நான் உனக்காக தானே கொடுத்து விடுறேன் அப்படின்னு. அதுக்கு விக்கி சொன்னான், எனக்கு அதெல்லாம் டைமே இல்லைம்மா, நான் விளையாடுறதுக்கு போயிடுவேன் சாப்பிட்ட உடனே அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா அடுத்த நாள் அவனும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான், அதே போல வாட்டர் கேன் எடுத்துட்டு. ஆனால் அன்னைக்கு விக்கிக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, சரி இந்த தண்ணியை நம்ம அப்படியே எடுத்துட்டு போனால் அம்மா திட்டுவாங்க, அதனால இதை மரத்துக்கிட்ட ஊற்றிடலாம் அப்படின்னு. அவங்க ஸ்கூலுக்கு வெளியில் கிரவுண்ட் இருக்கும், அந்த இடத்துல நிறைய செடி கொடிகள்லாம் வளர்ந்துட்டு இருக்கும், அது மேலே ஊற்றிட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவான். இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 5-6 நாள் பண்ணிட்டே இருந்தான். 7வது நாள் அந்த கிரவுண்டுக்கு வெளியில் ஒரு குட்டியாக செடி ஒன்று முளைச்சிருந்துச்சு. அந்த செடி அங்கே இருந்த குப்பைகளுக்கு நடுவில் முளைச்சிருந்துச்சு. அதை பார்த்த உடனே விக்கிக்கு அவ்வளோ சந்தோஷம், சே நம்ம டெய்லி தண்ணி ஊற்றுறதுனால ஒரு செடி முளைக்குதே அப்படின்னு யோசிச்சு அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சானா, அடுத்த நாள்லேருந்து 2 பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டான். ஒரு பாட்டில் விக்கிக்கும், இன்னொரு பாட்டில் அந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறதுக்காகவும். அப்போ தான் விக்கி ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டான், தண்ணி அப்படின்றது நமக்கு எவ்வளோ முக்கியம், நம்ம தண்ணி குடித்தாதான் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றத அந்த செடி வளர்றத பார்த்து கற்றுக்கிட்டான். ஏன்னா எதுவுமே இல்லாத அந்த காலி கிரவுண்டில் தண்ணி ஊற்றுறது மூலிமா செடி வளருது இல்லையா, அப்போ நம்ம உடம்புக்கு தண்ணி எவ்வளோ முக்கியம் அப்படின்றதையும் அவன் கற்றுக்கிட்டான். ஸோ இனிமே விக்கி தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் செடிகளுக்கும் அவனுமே தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த கதையோட அர்த்தம் இதுதான், எப்பயுமே நம்ம தண்ணி அதிகமாக குடிக்கணும், அது ரொம்பவே முக்கியமான விஷயம். சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவரு கூட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹாய், உங்க நேம்?
2: எஸ் கிஷோர் கிஷ்மின்.
1: சூப்பர் சூப்பர், எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க கிஷோர்?
2: பாவடி கவர்மெண்ட் ஹை செகண்டரி ஸ்கூல்.
1: ஓகே கிஷோர், உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்கு கம்ப்யூட்டர் பிடிக்கும்.
1: ஓ கம்ப்யூட்டர்ஸ் தானா, சரி ஏன் கம்ப்யூட்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும்?
2: அது கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக புதுசு புதுசாக இருக்கும், அதனால எனக்கு அங்கே லேப்ல உட்காந்து நிறையா டைப்லாம் அடிக்கிறதுனால எனக்கு கம்ப்யூட்டர் ரொம்ப பிடிக்கும்.
1: சூப்பர் சூப்பர், சரி உங்களுக்கு ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா கிஷோர்?
2: அதெல்லாம் நிறையா இருக்காங்க.
1: யார் யாரெல்லாம் அது?
2: நிறைய பேர் இருக்காங்க.
1: என்ன முடியாத அளவுக்கு இருக்காங்க, அதில் யாரை சொல்றது அப்படின்றீங்களா? சரி பரவாயில்ல, ஒரு 4 பேர் சொல்லுங்க.
2: தரணிஸ், சஞ்சய், கார்த்திகேயன், லோகேஷ் அப்படின்னு நிறைய பேர்.
1: சூப்பர் சூப்பர்.

இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க, சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ல ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீ அருணி என் கூட.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரு ரொம்ப கம்பீரமா இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேன். பொதுவா இன்னைக்கு திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம், அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயிலை எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா, அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதேர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்கார். இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
3: லக்பதி தீதி பனானே கா ய அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
2: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
6: என்ன ஸ்வேதா, சமையல் சக்கரவர்த்தி ஆக போறன்னு சொன்னியே, என்னாச்சு? ஸ்வேதா கைய வச்சா ராங்கா போனதே கிடையாது, கலக்கிட்டோம்ல பாரப்பா. சரி, அடுத்து என்ன? அடுத்ததான் நம்ம PIS ஈவெண்ட்ஸ் பத்மவாணி ஆட்டோனமஸ் காலேஜ்ல June 25 வியாழக்கிழமை இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. என்னோட ஃப்ரெண்டும் அந்த காலேஜ்ல தான் படிக்கிறா, அதனால அவளை கலந்துக்க சொல்லலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயா. அது மட்டும் இல்லாம நம்ம சோனா எஃப்எம் தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க.
7: ஓ அப்படியா, அப்ப கலக்க போறீங்க.
4: மலைகளால சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டும் அல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
7: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அருணி கூட இன்னைக்கு நம்ம கூட கிஷோர் தான். ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ தொடர்ச்சியா இப்ப நம்ம கிஷோர் கூட பேசிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த நேரத்துல நம்ம கூட ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பத்தியும் அவங்களோட நலனை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம்.
8: மேம், இப்போ தொடர்ச்சியா ஜங்க் ஃபுட்ஸ் குழந்தைங்க பார்த்தாலே அது வந்து கலர் கலரா இருக்கிறதுனால
9: அட்ராக்டிவா எல்லா கடைகள்லயும் தொங்க விட்டுறாங்க.
8: ஸோ அது வந்து ரொம்ப ராவடி பண்ணி அது வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம எப்படி மேம் அதை கட்டுப்படுத்துறது?
9: நம்ம வந்து குழந்தைங்களை அன்போடு வளர்க்கணும், ஆனால் ரொம்ப இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம அவங்க சொல்கிறபடி நம்ம எல்லாத்தையுமே நம்ம கேட்டு செய்யக்கூடாது. தப்பு செய்கிறாங்கன்னா தப்பு, இது சாப்பிடக்கூடாது, இதனால் உடம்புக்கு கெடுதல் வருங்கிறதுல நம்ம ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கணும். அது இல்லாமல் இப்போ தாத்தா பாட்டிங்க இருக்கிறாங்கன்னா நான் எப்போமோ பார்க்க தான் வரோம், எப்போமோ ஒரு முறை வாங்கி கொடுக்கலான்னு வாங்கி கொடுத்துட்றாங்க. அதில் எல்லாம் இருக்கிற டேஸ்ட் என்ஹான்சர்ஸ், அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சிடவே அதுலேயே வந்து திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட கேட்டு அடம் பிடிக்கிறாங்க. அடம் பிடிக்கிறாங்கன்னா நம்ம தான் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கும். நீ அழுதான் அழுதுக்கோ, ஆனால் இது உடம்புக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறதுல ஒரு கட் ஆஃப், ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும், இல்லை ஒரு லிமிட் வச்சுக்கணும். மாசத்துல நான் ஒரு தடவை வாங்கி தரேன், இதுக்கு மேல அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு நம்மளா ஒரு கட் ஆஃப் வச்சுக்கலாம். இதுக்கு மேல நீ அடுத்த முறை கேட்கக்கூடாது, அடுத்த மாசம் தான் நீ கேட்கணும் அப்படின்னு வேணா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம அந்த மாதிரி டேட் லிமிட் செட் பண்ணிக்கலாம்.
8: கண்டிப்பா கண்டிப்பா மேம், நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு டேட் அண்ட் டைம் வந்து செட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அவங்களோட அந்த ஜங்க் ஃபுட் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு, ஏன்னா ஜங்க் ஃபுட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் கிடையாது. அதனால நம்ம அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் மேம் சொன்ன மாதிரி. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இப்போ நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க எக்ஸசைஸ் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த காலத்துலலாம் எக்ஸசைஸ்னு ஒன்று குழந்தைங்க செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த விளையாடும் போதே அந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து 24/7 விளையாட்டு தான் அந்த ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கும். அதனால் இந்த மாதிரி எக்ஸசைஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இப்போ வந்து இந்த ஒபிசிட்டி அப்படின்ற ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கிறதுனால குழந்தைங்க எக்ஸசைஸ், அதாவது பேசிக்கான எக்ஸசைஸ் அப்படி இல்லைனா இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயங்களும் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீ அரணி என் கூட இப்போது பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நீ மறுபடியும் ஆத்துக்குள்ளே வாக்கிங் போ.

0: சர்வதேச யோகா மற்றும் உலக தந்தையர் தினத்தை முன்னிட்டு
1: பிரம்மகுமாரிகள் அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
0: நடைபெறும் நாள் June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை.
1: நடைபெறும் இடம் சிவசக்தி பவன், சீரடி சாய்பாபா கோவில் அருகில், முல்லை நகர், ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
0: சுற்றுவட்டார தந்தைகளுடன் இணைந்து இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம்.
1: அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். தொடர்புக்கு 8780208208.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா?
2: அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு.
0: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு.
2: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும்.
0: அப்படி என்ன பிரச்சனை வரும்?
2: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்.
0: இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம கிஷோர் கூட தான் பேச போறோம். அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனாயப்பம் 107.8 சகலுக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ கிஷோர் கூட பேசிடலாமா? கிஷோர், நீங்க ஃப்ரீ டைம்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்களா? அதான், என்ன முடியாத அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கேம்ஸ்
4: அந்த மாதிரிலாம் நிறைய கேம் விளையாடுவோம்.
3: என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க?
4: கபடி, கிரிக்கெட், அந்த மாதிரி கராத்தி எல்லாம் நிறைய விளையாடுவோம்.
3: சூப்பர் சூப்பர். சரி, நீங்க தனியா கிளாஸ்க்கு போறீங்களா?
4: தனியாக கராத்தி கிளாஸ் போயிட்டு இருக்கோம். சேலம் கராத்தி கிளப்ல போயிட்டு இருக்கோம். நான் ஒரு 5 இயர்ஸாகவே இருக்கேன் கராத்தியில. சேலம் கராத்தி கிளப்ல கார்த்திக் மாஸ்டர் அவ்வளோ எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. நிறையா அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்கோம். ஸ்டேட் இந்த மாதிரி மேட்ச்லாம் போயிட்டு வந்திருக்கோம்.
3: வாவ், சூப்பர் சூப்பர். தனியா கிளாஸ் கராட்டே கிளாஸ்லாம் போயிட்டு இருக்கீங்க. சரி, நீங்க கராட்டேல இப்போ என்ன பெல்ட்ல இருக்கீங்க?
4: நான் வந்து இப்போ பிரவுன் 2 இருக்கேன்.
3: ஓ, பிரவுன் பெல்ட் 2nd இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். சரி, கராட்டே தாண்டி இந்த நிஞ்சாக்கு, பாக்ஸிங்கு அதுலயும் ஏதாச்சும் இருக்கீங்களா?
4: அந்த மாதிரிலாம் இல்லை. கபடி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேன். கபடி, கிரிக்கெட் இந்த மாதிரி தான் விளையாடுறது. பாக்ஸிங்லாம் தெரியாது.
3: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். கராட்டேலேயே சூப்பராக பிரவுன் பெல்ட் 2nd வரைக்கும் பண்ணியிருக்கீங்க. சரி, அடுத்து நீங்கள் ட்ரிப்பெல்லாம் எங்கேயாச்சும் போயிருக்கீங்களா?
4: ஆ, ட்ரிப்லாம் நிறைய போயிருக்கும். கராத்தி டோர்னமெண்ட்டுக்கோசரம் சென்னை, இந்த மாதிரி கோயம்புத்தூர் அந்த மாதிரி கூட்டு பேர மாஸ்.
3: வாவ், சூப்பர் சூப்பர். நிறைய ட்ரிப்பெல்லாம் போயிருக்கேன்னு சொன்னீங்க. சரி, நீங்கள் போன ட்ரிப்பில் எந்த ட்ரிப் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க, செம்ம ஜாலியாக இருந்துச்சு, மறக்கவே முடியாது அப்படின்ற ட்ரிப் எது?
4: ரொம்ப என்ஜாய் பண்ணது வந்து சென்னை டோர்னமெண்ட். இப்போ தான் ரீசெண்டாக போயிட்டு வந்தோம், அது ரொம்ப என்ஜாய் பண்ணோம். பீச்சுக்கெலாம் போயிட்டு டோர்னமெண்ட்டில் சூப்பராக இருந்துச்சு.
3: சூப்பர் சூப்பர், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. சரி ஓகே, அது என்ன டோர்னமெண்ட், நேஷனல் லெவலா ஸ்டேட் லெவலா?
4: அது வந்து ஸ்டேட் லெவல்.
3: வாவ், ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்டா? சூப்பர் சூப்பர். சரி, ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்ல நீங்க என்ன பிரைஸ் அடிச்சீங்க?
4: அதுல வந்து 2nd place வந்தேன் நான். அப்புறம் இன்னும் நிறைய பேர் 1st place நிறைய பேர் வாங்கினாங்க. ஒரு 5 members வந்து 1st place அடிச்சாங்க, நான் 2nd.
3: சூப்பர் சூப்பர், செமையா பண்ணிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி இன்னும் செமையா ஹார்ட் ஒர்க் பண்ணி பிளாக் பெல்ட் வாங்குங்க, ஓகேவா? சரி ஓகே, அதே மாதிரியே இன்னைக்கு நீங்க செமையா பேசுனீங்க, தேங்க்யூ.
4: தேங்க்யூ.
3: ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அடுத்ததா குழந்தைங்களுக்கான ஹெல்த்தியான ஃபுட்டை எப்படி செஞ்சு தரது, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை எப்படி ஹெல்த்தியா மாத்தி தரது அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனாயப்பம் 107.8 சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: சொல்லுங்க அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். சரி, இப்போ இந்த நேரத்தில் ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நான் ஒன்று சொல்ல போகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, என் குழந்தை வந்து காய்கறியே சாப்பிட மாட்டேங்குது, காய்கறி எடுத்துகிட்டு வந்தால் உடனே எனக்கு வேண்டாம், சாப்பாடே வேணாம் அப்படின்னு சொல்லி ஏஞ்சி போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச வகையில் கேரட்டை எப்படி இன்ஃப்யூஸ் பண்ணி தரலாம் அப்படிங்கிறத தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ கேரட் வந்து பொதுவாகவே பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக தான் இருக்கும், அதனால் மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து வேணான்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் சில குழந்தைங்க இருப்பாங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ நான் ஒரு டிஷ்ஷு சொல்ல போகிறேன். இந்த ஒரு கேரட் ஸ்மூத்தியை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னு வைங்களேன், கண்டிப்பாக வேணான்னு சொல்லாமல் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த டிஷ்ஷுக்கான தேவையான பொருட்கள், கேரட்டு 2 கப்பு நல்லா பெருசு பெருசாக நறுக்கி எடுத்துக்கணும். அடுத்ததாக வாழைப்பழம் 1, பால் 1 கப்பு, தேன் 2 டேபிள்ஸ்பூன், பாதாம் வந்து இந்த மேலே லைட்டாக டெக்கரேஷனுக்கு துருவி சேர்ப்போம் இல்லையா அந்த மாதிரி, அண்டு ஐஸ்கட்டி வந்து 2, அந்த ஒரு சில்னஸ்க்காக மட்டும். இவ்வளோ தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இப்போ ஃபஸ்ட்டு கேரட்டை நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். அண்ட் அதை வடிகட்டி எடுத்து, அது கூட இப்போ வாழைப்பழத்தையும் அந்த வடிகட்டின கேரட் ஜூஸ் கூட அரைச்சி எடுத்து, அது கூட தேவையான அளவு பால் சேர்த்து லைட்டாக தேன் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிடணும். இப்போ அது வந்து ஸ்மூத்தி மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ இதை வந்து இந்த சில்வர் டம்ளர்லலாம் ஊற்றாமல் நல்லா கண்ணாடி கிளாஸ், வீட்டில் பெருசாக வச்சுருப்போம் இல்லையா அந்த கண்ணாடி கிளாஸில் ஊற்றி பாதாம் துகள்களை மேலே தூவி அப்படியே எடுத்தோன்னா சூப்பரான இந்த ஸ்மூத்தி ரெடி ஆகிடும். ஸோ இதில் வந்து 2 ஐஸ்கட்டி மட்டும் லைட்டாக அது கூட சேர்த்துடலாம், நல்லா சில்லுன்னு இருக்கும். இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கண் பார்வை சீராகிறதுக்கு கேரட் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. அண்டு உடம்புக்கு எனர்ஜி கிடைக்கிறதுக்கும் கேரட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. விட்டமின் ஏவும் கேரட்டில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பனானாவும் இதில் நம்ம சேர்த்துருக்கிறதுனால டைஜஷன் பிரச்சனை ஏதாச்சும் இருந்தாலும் டக்குன்னு சரியாயிடும். ஸோ இந்த ஒரு டிஷ்ஷை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்களை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணணுமா, உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டைல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707.8. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டு கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அருணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட கிஷோர் தான் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ கிஷோர் மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787070178 இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்கள். அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். ஓகே, இப்போது தொடர்ச்சியாக நம்ம கூட இந்த நேரத்தில் ஒரு டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட குழந்தைங்க ஸ்கூலில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, மேலும் அவங்க கேரக்டர் வைஸாக டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம சைட்லேருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்களை ஒரு மோல்டு பண்ணுறது, அதாவது அவங்களோட கெரியரை ஷேப் பண்ணுறதுல பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மேம்?
4: ஒரு வகுப்பறைக்குள்ள காலையில் பையன் வந்து ஒரு 8:30 வரான் அப்படின்னா ஒரு 4 மணி வரைக்கும் அந்த ஆசிரியர் அவனை எப்படி மோல்டு பண்ணணும் நல்ல விஷயங்களை அவர் கற்றுக்கொடுப்பார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மீதி பெற்றோர் கையில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இது வந்து மாணவர்களுக்கு வந்து ஆசிரியரையும் முழு பங்கு வகிக்கிறாரு, அதை விட முக்கியமான பங்கு வகிக்கிறது யாரு அப்படின்னா பெற்றோர் தான் அப்படின்னு சொல்லலாம்.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். எப்படியோ காலையிலேருந்து ஒரு 7 மணி நேரம் அவங்க என்னதான் ஸ்கூலில் இருந்தாலும் திருப்பி ஈவினிங்லேருந்து ஒரு 8 மணி நேரம் வீட்டில் தான் செலவிடுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரோட இன்புட்டுமே குழந்தைங்களோட அந்த கெரியரை டெவலப் பண்ணுறதுக்கும் அதை ஒரு மோல்டு பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்காக இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே கவனத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நான் இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு தான் கிளம்ப போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சின்ன விஷயந்தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் எப்படி டீச்சர்ஸ் ஒரு சேஃப்டியை கொடுக்குறாங்களோ, அதே போல் வீட்டில் ஒரு பேரண்ட்ஸ் வந்து எப்படி சேஃப்டியை கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி பொது இடங்களில் குழந்தைங்க தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தே ஆகணும். அதில் மொதல் விஷயம் இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் எதுக்காக இருக்குது, என்ன நம்பர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு உதவி தேவையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அவங்க உதவி எடுத்துக்கலாம். சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து 10-98. குழந்தைங்களுக்கு ஈஸியாக புரியக்கூடிய வகையில் இருக்குது இந்த ஒரு நம்பர். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். அண்ட் அடுத்ததாக 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்கள் கூட பேசுகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ச்சியாக இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பேசலாம். இப்போ இங்கேருந்து நான் டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். பாய் பாய் மக்களே, மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்க நினைக்கிறேன். நானுமே எப்பவும் போல சூப்பரா இருக்கேங்க. உத்தரகாண்ட் மாநிலத்தோட இமயமலை தொடரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இயற்கை அழகும் ஆன்மீக சிறப்பும் நிறைந்த ஒரு நகரமான ஜோஷிமத் அப்படின்ற ஒரு மலையை பத்தி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை இப்போ தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. கடல் மட்டத்திலிருந்து சுமாரா 1875 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கிறது தாங்க ஜோஷிமத் மலைத்தொடர். பத்ரிநாத், அவுளி மற்றும் பல இமயமலை மலையேற்ற பகுதிகளுக்கான முக்கியமான நுழைவு வாயிலா இந்த ஜோஷிமத் இருக்குங்க. வருஷம் வருஷம் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் இந்த நகரத்தை கடந்து செல்றாங்க. நேர்களே, ஜோஷிமத் அப்படின்றது ஜோதிர்மத் அப்படின்னுமே கூப்பிடப்படுது. இந்த நகரம் இந்தியாவோட மிக முக்கியமான ஆன்மீக மையங்கள்ல ஒன்றாவுமே இருக்குங்க. புகழ்பெற்ற தத்துவ ஞானியான ஆதிசங்கரர் நிறுவிய 4 முக்கிய மடங்கள்ல ஒன்று இங்கதான் இருக்கு. பல நூற்றாண்டுகளா இந்த மடம் இந்து சமய மரபுகளையும் வேத அறிவையும் பாதுகாத்துட்டு வருது. ஜோஷிமத்தோட வரலாறும் ரொம்பவுமே சுவாரஸ்யமானது. பழங்காலத்துல இது கத்தியூரி அரசர்களோட முக்கிய மையமா இருந்ததா சொல்லப்படுது. இங்க இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயில் பக்தர்களுக்கிடையே மிகவும் புகழ் பெற்றதாகவுமே இருக்குங்க. இந்த கோயில்ல இருக்கக்கூடிய நரசிம்மர் சிலை தொடர்பான பல உள்ளூர் நம்பிக்கைகளும் கதைகளும் இன்னைக்குமே சொல்லிக்கிட்டு தாங்க இருக்காங்க. நேர்களே, இயற்கை அழக பத்தி பேசாம ஜோஷிமத்தை பத்தி முழுசா சொல்லவே முடியாது. பனியால மூடப்பட்ட மலைச்சிகரம், ஆழமான பள்ளத்தாக்குகள் மற்றும் பசுமையான இயற்கை காட்சிகள் இந்த நகரத்தை ஒரு ஓவியமா மாத்துது. குறிப்பா ஜோஷிமத்திலிருந்து அவுளி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபலமான பனிச்சறுக்கு மையத்துக்கு செல்லக்கூடிய ரோப்வே சுற்றுலா பயணிகளுக்கிடையே ரொம்பவுமே பிரபலமானதா இருக்கு. இது ஆசியாவோட நீளமான கேபிள் கார் சேவைகள்ல ஒன்னா கருதப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம தபோவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இயற்கையா உருவாகக்கூடிய வெந்நீர் ஊற்றுகள் இருக்கு. இந்த இடம் சுற்றுலா பயணிகளுக்கும் பக்தர்களுக்கும் ஒரு தனித்துவமான அனுபவத்தையுமே கொடுக்குதுங்க. நேர்களே, இயற்கையின் அழகோடு சேர்த்து சவால்களையும் ஜோஷிமத் சந்திச்சுட்டு வருதுங்க. சமீப ஆண்டுகள்ல நிலச்சரிவு மற்றும் நிலத்தாழ்வு பிரச்சனைகள் இங்க கவலைக்குரியதா மாறியிருக்கு. பல வீடுகள்லயும் சாலைகள்லயும் விரிசல்கள் ஏற்பட்டிருக்கு. இதனால இந்த மலை நகரத்தோட சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத உலகம் உணர்ந்திருக்கு. ஆனா இந்த மாதிரியான சவால்களுக்கு இடையிலையும் தன்னோட ஆன்மீக மரபு, இயற்கை வளம் மற்றும் கலாச்சார அடையாளத்தை தக்க வைத்துக் கொண்டு ஜோஷிமத் தொடர்ந்து மக்களை ஈர்த்துட்டு தாங்க வருது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல நேர்களே? தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

மகாநகர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925 இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. என்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவர் இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படி தான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்றோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டேஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல அவங்க தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது, புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு அதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பள்ளி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929 அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வாயர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டென்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் முழுவி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துக்கு நான் போயிருந்தப்போ அங்கே வந்துட்டு செல்வகுமார் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சிருந்தேங்க. அவர் நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாரு. கிளைமேட் சேஞ்சஸ், விலைவாசி, அது மட்டும் இல்லாமல் விவசாயம், வாழ்வாதாரத்துக்காக மக்கள் என்னென்ன வேலை செய்கிறாங்க எல்லாமே பகிர்ந்துகிட்டாரு. வாங்க, என்ன சொன்னார் அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம்.
5: உங்க பேரு?
4: செல்வகுமார்.
5: உங்களுக்கு வயசு என்ன ஆகுது?
4: வயசு 33.
5: எந்த ஊர் நீங்க?
4: முழுவி. நாகலூர். முழுவி.
5: நாகலூர் முழுவி. எத்தனை வருஷமா அந்த கிராமத்துல இருக்கீங்க?
4: அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனாலதான் பாதிப்பு.
5: இப்போ நீங்க மரம் வெட்டுறீங்க இல்லையா? மரம் வெட்டுறதுக்கு ப்ராப்பரா பர்மிஷன்?
4: ஆமா, பர்மிஷன் தான்.
5: எப்படி, எதுல இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணும்?
4: அது வந்து இப்ப கலெக்டர் ஆர்டர் போடுவாங்க. கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டர் ஆர்டர் போட்டு அது வாங்கிட்டு வந்து இத்தனை மரம்னு சொல்லிடுவாங்க. அவங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் வெட்ட ஆரம்பிப்பாங்க.
5: அதை தாண்டி வெட்டிட்டா என்ன நடக்கும்?
4: அதை தாண்டி வெட்டிட்டா வந்து பாப்பாங்க, ஏதோ ஃபைன் போடுவாங்க.
5: இப்போ உங்க கிராமத்துல என்னென்ன வசதிகள்லாம் இருக்கு?
4: பள்ளிக்கூடம் எல்லாமே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பள்ளிக்கூடம், ஹாஸ்பிட்டல் 10 கிலோமீட்டர் வரணும். அவ்வளோதான்.
5: பேருந்து வசதிகள்?
4: பேருந்து வசதிலாம் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் இருக்கு.
5: படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு?
4: அது மட்டும் தாங்க சார். இல்லை, என்னன்னா படிச்சிடறாங்க, படிச்ச அளவுக்கு வேலை இல்லைன்னு வச்சுங்களேன். படிச்சு படிப்புக்கு வேலை இல்லை, மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையா?
5: ஓகேண்ணா. இங்கே வந்துட்டு வனவிலங்கு பிரச்சனைகள் இருக்குங்களா?
4: வனவிலங்குனா இறம்பு தாங்க சார். இறம்பு தான் ஒரு 7 மணிக்கு மேலே 8 மணிக்கு மேலே வரும். இப்போ நைட்டில் போனால் கொஞ்சம் பயந்து போவோம். திடீர்னு நான் போகும்போது ரோடு கிராஸ் பண்ணிச்சுன்னா இடிச்சு தூக்கிடுச்சிங்களேன். ஏன்னா அது வர அதுக்கு தெரியாது. நம்ம போகும்போது அது வந்துச்சுன்னா தட்டி விட்டு போயிடும். அதில் அடிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க.
5: ஓகே. மக்கள் வாழ்வாதாரத்துக்காக இங்கே என்னென்ன வேலை செய்கிறாங்க?
4: காப்பி தோட்டத்தில் காப்பி பழம் பறி போவாங்க. அப்புறம் மரம் ஏறி லாப்பிங் எடுப்பாங்க, மிளகு பறிப்பாங்க, அது மாதிரி தாங்க சார். அப்புறம் கையால் வேலைக்கு, கொத்தனார் வேலைக்கு அந்த மாதிரி போவாங்க.
5: ஓகே ஓகே.
3: ரொம்பவுமே அருமையா, தெளிவா, பொறுமையா இவ்வளவு விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாரு செல்வகுமார் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா, இவ்வளவு விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்து இருக்கு.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு, ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாஎஃப்எம் 107.8.
2: சோனாஎஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காடு அரங்கம் பகுதியில ரொம்ப அருமையா வந்துட்டு சுப்பிரமணியன் அண்ணாவோட குழு சேர்ந்து அருமையான ஒரு விநாயகர் பாடலை வந்துட்டு பாடி கொடுத்தாங்க. வாங்க அந்த பாட்டு எப்படி இருக்கு அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: சனாதனம், உங்க இளாண்ட கொடியம், ஒரு சங்க ஜகர வசனம், ஓம் தாயுதம்.
1: ரொம்ப அருமையா இருக்குல்ல. இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். இன்னைக்கு பொதுவான பருந்துக்குயில் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளை காய்ச்சல் பறவையோட மர்மத்தை பத்தி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். என்ன தருண் மூளை காய்ச்சல் பறவைன்னு சொல்றீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சொல்றேங்க கேளுங்க. இந்த பொதுவான பருந்துக்குயில் அதோட தோற்றத்தால் மட்டும் இல்லைங்க, அதோட தனித்துவமான குரலாலேயுமே புகழ்பெற்ற ஒரு பறவையாக இருக்குங்க. அதோட பேரு பொதுவான பருந்துக்குயில். ஆனால் பலருக்குமே இதை மூளை காய்ச்சல் பறவை அப்படின்ற பேர்னால தான் அறிமுகம் இருக்கும். இந்திய துணைகண்டம் முழுசுமே காணக்கூடிய இந்த பறவை நடுத்தர அளவுடைய குயில் இனத்தை சேர்ந்தது. புறாவோட அளவை ஒத்த இந்த பறவை முதல்ல பார்க்குறப்போ ஒரு சின்ன பருந்து மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் அதோட உடல் அமைப்பு, பறக்கும் முறை, கிளைகள் அமரும் விதம் எல்லாமே பருந்தை நினைவுபடுத்தும். இதனால தான் இதுக்கு பருந்து குயில் அப்படின்ற பேர் வந்தது. இந்த பறவையோட உடல் மேல் பகுதியில் சாம்பல் நிறத்திலையும் கீழ்ப்பகுதியில் வெண்மை மற்றும் பழுப்பு நிற கோடுகளோடையும் இருக்குங்க. கண்களை சுத்தி இருக்கக்கூடிய மஞ்சள் நிற வளையம் இதோட முக்கிய அடையாளங்கள்ல ஒன்னா இருக்கு. ஆனா இந்த பறவைய ரொம்பவுமே பிரபலமாக்குனது அதோட குரல் தான். கோடை காலத்துல குறிப்பா மழைக்காலம் வரத்துக்கு முன்னாடி ஆண் பறவை தொடர்ந்து ஒரே மாதிரியான மூன்று சுரங்கள்ல கூவும். இந்த ஒலிதாங்க இந்த பறவைக்கு மூளை காய்ச்சல் அப்படின்ற பேர் வரத்துக்கான காரணம். இது எப்படி கேட்கும் அப்படின்னா மூளை காய்ச்சல் மூளை காய்ச்சல் அப்படின்னு. அதனால ஆங்கிலத்துல இதை பிரெயின் ஃபீவர் பேர்ட் அப்படின்னுமே அழைக்கிறாங்க. இந்த கூவல் விடியற் காலையிலிருந்து இரவு நேரம் வரைக்கும் கூட தொடருமாங்க. பொதுவா பருந்து குயில் பெரும்பாலும் மரங்கள்லயே தான் வாழும். தோட்டங்கள், மரத்தோப்புகள், இலையுதிர் காடுகள் மற்றும் அரை பசுமை காடுகள் இதோட விருப்பமான வாழ்விடங்களா இருக்குங்க. தரையில் இறங்குறது ரொம்ப அபூர்வம்னு சொல்லலாம். இதோட உணவு பழக்கமுமே ரொம்ப சுவாரஸ்யமானது. பல பறவைகள் தவிர்க்கக்கூடிய மயிர் நிறைந்த கம்பளி பூச்சிகளை இது விரும்பி சாப்பிடும். கம்பளி பூச்சியோட நச்சு பகுதிகளை அகற்றிட்டு மீதம் இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் சாப்பிட்றதுனால சிறப்பு திறனும் இதுக்கு இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. இந்த பறவையோட வாழ்க்கையில ரொம்பவுமே வியப்பூட்டக்கூடிய அம்சம் அதோட இனப்பெருக்க முறைதான். மற்ற பல குயில்களை மாதிரியே இது தன்னோட சொந்த கூட கட்டுறது இல்லை. அதுக்கு பதிலாக பாப்புலர் இன பறவைகளோட கூடுகளில் தன்னோட முட்டையிடுது. அதுக்கப்புறம் அந்த பறவைகளே குஞ்சு வளர்க்குது. இதை அறிவியல் உலகத்தில் ஒட்டுண்ணித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. குஞ்சுகள் வெளியில் வந்ததுக்கப்புறம் வளர்ப்பு பெற்றோர்கள் கிட்டேருந்து உணவை பெற்று வளரும். இயற்கையோட புத்திசாலித்தனமான வாழ்வியல் யுக்திகளில் இதுவுமே ஒன்றா இருக்குங்க. இன்னைக்கு இந்தியாவில் பல பகுதிகளில் கோடை காலத்தில் இந்த பறவையோட குரல் ஒலித்தால் மழைக்காலம் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க. இயற்கையோட மனிதர்கள் கொண்டிருந்த பழமையான உறவோட ஒரு நினைவு சின்னமா இந்த பறவை இருக்குங்க. இயற்கையோட ஒவ்வொரு உயிரினமும் ஒரு கதையை சொல்லுது. அந்த கதைகளை கேட்டு புரிஞ்சு பாதுகாக்கிறதே நம்மளோட பொறுப்பாகவுமே இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பத்தியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபு அப்படின்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில இன்னைக்கு உலகத்தோட பல பகுதிகளில் வாழக்கூடிய பழங்குடி மக்களோட வரலாறு, மொழி, வாழ்க்கை முறை மனித குலத்தோட அரிய பாரம்பரியங்களா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய காரணமான ஒரு பழங்குடியினர்கள் தான் வாங்குமாரா பழங்குடியினர்கள். ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லாந்து மாநிலத்துல இவங்க வாழ்ந்தாங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. வாங்குமாரா மக்கள் குயின்ஸ்லாந்தோட உள்நாட்டு பகுதிகளில் வாழ்ந்த ஒரு பழங்குடி சமூகம் தாங்க. அவங்க வாழ்ந்த பாரம்பரிய நிலப்பரப்பு சுமார் 12,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருந்தது. கூப்பர் கிரீக், வில்சன் நதி மற்றும் நோங்கதுங்கா பகுதிகளை சுற்றி அவங்க வாழ்ந்து வந்தாங்க. இந்த நிலப்பரப்பு வறண்ட புல்வெளிகள், ஆறுகள் மற்றும் இயற்கை வளங்களால் நிறைஞ்சிருந்ததுங்க. வாங்குமாரா மக்களோட மொழி ரொம்பவுமே தனித்துவமானதாக இருந்தது. பழைய வாங்குமாரா மொழியும் பின்னர் பேசப்பட்ட நவீன வாங்குமாரா மொழியும் வேறுபட்ட மொழி குடும்பங்களோட தொடர்புடையதா ஆய்வாளர்கள் கருதுனாங்க. காலப்போக்கில் இந்த மொழி பயன்பாட்டிலிருந்து குறைஞ்சிட்டாலும் அதோட சில சொற்களும் வரலாற்று பதிவுகளும் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருது. உதாரணமா வாங்குமாரா மொழியில மாரி அப்படின்றது நாயை குறிக்கும் சொல்லாவும், வன்யூ அப்படின்றது வந்துட்டு தந்தையை குறிக்கக்கூடிய சொல்லாவும், உணு அப்படின்றது தாயை குறிக்கக்கூடிய சொல்லாவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சொற்கள் அவங்களோட மொழி மரபோட சின்ன சான்றா இன்னைக்குமே இருக்குங்க. வாங்குமாரா மக்கள் பல குழுக்களா பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. பல்மத்ர மாத்ரா மற்றும் ஜரா மராலா மாதிரியான குழுக்கள் அவங்க கிட்ட இருந்ததா வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்குதுங்க. இந்த சமூக அமைப்பு அவங்களோட பாரம்பரிய வாழ்க்கை முறையையும் சமூக ஒற்றுமையையும் பாதுகாக்க உதவுனது. 19ஆம் நூற்றாண்டு ஐரோப்பிய குடியேற்றங்கள் அதிகரிக்க தொடங்கினப்போ வாங்குமரா மக்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. 1863வது வருஷத்திலிருந்து குடியேறிகள் வந்ததுக்கு அப்புறம் மிக குறுகிய காலத்திலேயே அவங்க மக்கள் தொகை கடுமையா குறைஞ்சதுங்க. பலர் தங்கள் பாரம்பரிய நிலங்களை விட்டு வேறு பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையுமே ஏற்பட்டது. இருந்தாலும் வாங்குமாரா மக்களோட வரலாறு இன்னைக்கு வரைக்கும் மறக்கப்படல. அவங்களோட மொழி, சமூக அமைப்பு மற்றும் வாழ்க்கை முறைகள் பற்றிய தகவல்கள் ஆய்வுகள் மற்றும் வரலாற்று ஆவணங்கள் மூலம் பாதுகாக்கப்பட்டு வருது. வாங்குமாரா மக்களோட கதை பழங்குடி சமூகங்கள் எதிர்கொண்ட சவால்களையும் அவங்களோட கலாச்சாரத்தையும் பாதுகாக்க வேண்டிய அவசியத்தையும் நமக்கு உணர்த்துது. அவங்களோட பாரம்பரியம் மனித குலத்தோட பொது செல்வமாகவுமே இருக்குங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனா இன்றைய நிகழ்ச்சியில இல்ல, நாளை நிகழ்ச்சியில. நம்ம நிகழ்ச்சி பற்றிய ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் 9787-70-107 என்ற எண்களை தொட்டு தாராளமா நீங்க தெரிவிக்கலாம். இப்ப நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டாடா வேணியர்களே, நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் நான் வந்து பகிர்ந்துக்குவாங்க. இன்றைக்கி யாரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் வந்து இருக்குது. டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு புத்தகத்தோட அட்டையை பார்த்துட்டு அந்த புத்தகம் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா இல்லை நல்லா இருக்காதான்னு நம்மளால் முடிவு பண்ண முடியாது. அப்படி தான் மனிதர்களும், ஒரு மனிதர்களை நம்ம வந்து பார்க்கறது மூலிமா அவங்க எப்படி அப்படின்றத நம்மளால் வந்து சொல்ல முடியாது இல்லைங்களா. அப்படி ஒரு அனுபவம் பாலிவுட் நடிகர் அனுபம் கெர் அவரோட வாழ்க்கையில் நடந்திருக்குங்க. அந்த சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கி நான் கதையாக நான் வந்து சொல்ல போகிறேங்க. பாலிவுட் நடிகர் அனுபம் கெர் யார் இவர் அப்படின்னா, பாலிவுட் சினிமா நிறைய பார்த்துருக்கவங்களுக்கு இவரை வந்து தெரிஞ்சிருக்கும். எம்எஸ் தோனி, கண்டிப்பாக எல்லாருமே எம்எஸ் தோனி படம் வந்து பார்த்துருப்பாங்க. அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுஷாந்த் சிங் அவரோட அப்பாவாக நடிச்சிருப்பார். அதாவது எம்எஸ் தோனி கதாபாத்திரத்தோட அப்பாவாக நடிச்சிருப்பார். அவர் தான் வந்து அனுபம் கெர். அவரோட வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்க. நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் எத்தனையோ மனிதர்களை நம்ம வந்து தினமுமே கடந்து வருவோம். பஸ்ஸில், ட்ரெயினில், ரோட்டில் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே போகலாங்க. அவங்கள பற்றி நமக்கு வந்து எதுவுமே தெரியாது, ஆனால் அவங்கள பற்றி நாமளே வந்து ஒரு முடிவு எடுத்துருவோம். அதாவது அவங்கள நம்ம வந்து ஒரு மேலாவாக பார்த்துட்டு இவங்க இப்படி தான் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்போம் இல்லைங்களா. அப்படி தான் அனுபம் கெர் அவரோட வாழ்க்கையில் ஒரு நபரை பார்க்குறாரு, அவரை பற்றி ஒரு முடிவு எடுத்துடுறாரு. அதற்கப்புறம் அது தவறு அப்படின்றதையும் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அந்த ஒரு நிகழ்வு மூலியமாக அவர் கிடைச்ச அந்த ஒரு பாடத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட இணையதள பக்கத்தில் பகிர்றாருங்க. அந்த கதையை நான் சொல்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. தொடர்ந்து இரண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுருங்க. பாடலை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரு சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. தினமுமே ஒருவருடைய வாழ்க்கை நினைவுகளை, வாழ்க்கை கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். அப்படி அனுபவம் கர் அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வுனால் அவருக்கு கிடைச்ச ஒரு அனுபவம், அந்த ஒரு அனுபவத்தை தாங்க நான் வந்து பகிர்ந்துட்டுருக்கேன். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் நிறைய மனிதர்களை வந்து சந்திப்போம். அந்த மனிதர்களை பற்றி நமக்கு வந்து முழுமையாக தெரியாமலே, அதாவது தெரிஞ்சுக்காமலே அவங்கள வந்து ஒரு மேலாப்பில் பார்த்துட்டு ஒரு முடிவு எடுப்போம். இவர் இப்படி தான், இவருடைய குணம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு முடிவு எடுப்போம் இல்லையா, அது சரியாக கூட வந்து இருக்காது. அப்படி ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சமீபத்தில் நடிகர் அனுபம் கர் அவர் வந்து கோவாவில் இருந்து மும்பைக்கு வந்து வரதுக்காக ஒரு ஃப்ளைட்டில் ஏறி அவரோட சீட்டில் வந்து உட்காந்துருக்காருங்க. ஃப்ளைட் கிளம்புற டைம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளம்ப போகுது. அப்போ ஒருத்தர் ஃப்ளைட்டுக்குள்ளார வந்து என்ட்ராகிறார். அவரோட பேர் டேவிட். அவர் வந்து பார்க்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா குண்டாக இருப்பார், அதிக உடல் எடையோடு இருக்கிறார். அவர் உள்ளே வந்த உடனே அந்த ஃப்ளைட்டில் இருந்த எல்லாருமே, எல்லா பேசஞ்சர்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு விசித்திரமாக வந்து பார்க்குறாங்க. நடிகர் அனுபம் கர் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து பார்க்குறார். ஃப்ளைட் வந்து கிளம்புது. நம்ம அனுபம் கர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து உட்காந்துட்டுருக்கிற சீட்டுக்கு எதிர் சீட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா டேவிட் வந்து உட்கார்றாரு. ஃப்ளைட் வந்து பறக்க ஆரம்பிக்குது. அப்போ டேவிட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட பேகை வந்து எடுத்து அதிலிருந்து ஏகப்பட்ட சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் வந்து வெளியெடுக்கிறாருங்க. அந்த சாக்லேட் ஸ்வீட்லாம் எடுத்துட்டு அவரோட சீட்டில் வச்சுட்டு வாஷ்ரூம் வந்து போகிறாரு. இதை பார்த்த உடனே பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா,

நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குங்க, பாடலை கேட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. அருமையான இரண்டு பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நீ மறுபடியும் ஆத்துக்குள்ளே வாக்கிங் போ.

0: ஏங்க, அங்க என்ன பண்றீங்க? வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்டுல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்வளவு பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: இண்டிபெண்டன் ஆர்டிஸ்டுடைய இரண்டு பாடல்களை தொடர்ந்து நாகராஜ் பேசிகிட்டே இருக்கங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை நினைவுகளை வாழ்க்கை கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். எல்லாரோட வாழ்க்கையிலையும் பல்லாயிரம் நிகழ்வுகள் நடக்கும். அதில் சில நிகழ்வுகள் மட்டும்தான் ஒரு நினைவுகளாக நம்ம மனசில் வந்து இருக்கும். அப்படி அனுபவம் கர் அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன நிகழ்வு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ஒரு நல்ல ஒரு நினைவாக வந்து இருக்குங்க. அதை வந்து அவருடைய இணையதளத்திலையும் அவர் வந்து பகிர்ந்திருந்தாருங்க. அவர் வந்து ஒரு விஷயமாக பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளைட்டில் வந்து பயணிக்கிறார். அதாவது கோவாவிலிருந்து மும்பை வரைக்கும் வந்து போகிறாருங்க. அப்போ அதே ஃப்ளைட்டில் அனுபவம் கருக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் வந்து உட்கார்றாரு, டேவிட். அவர் வந்து பயங்கர குண்டாக இருக்கிறாரு, அதனால் எல்லாருமே அவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்க்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ஃப்ளைட் வந்து கிளம்புது, மேலே வந்து பறந்துட்டுருக்கு. அவரோட பேக்கிலிருந்து அதிகமான சாக்லேட்ஸ் ஸ்வீட்ஸ் அதெல்லாம் எடுத்து அவரோட சீட்டில் வச்சுட்டு வாஷ்ரூம் வந்து போகிறாரு. அதை பார்த்த உடனே அனுபவம் கர் அவருக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட மெதுவாக சொல்கிறாரு, பாருங்கள் இவர் ஏற்கனவே இவ்வளோ குண்டாக இருக்கிறாரு, இவ்வளோ ஸ்வீட்டையும் சாக்லேட்டையும் வந்து இவர் சாப்பிட்டாரு அப்படின்னா அது வந்து அவர் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதாவது இவ்வளோ சாக்லேட்டையும் ஸ்வீட்டையும் இவர் சாப்பிடவே கூடாது அப்படின்னு வந்து ஒரு அக்கறையான ஒரு விமர்சனத்தை வந்து வைக்கிறாருங்க. அதை கேட்ட பக்கத்தில் இருக்கிற ஒரு அதாவது அனுபவம் கருக்கு பக்கத்தில் இருக்கார் இல்லையா, அவரும் சொல்கிறாரு, ஆமாங்க இவ்வளோலாம் சாப்பிடக்கூடாது, அதனால தான் இவ்வளோ குண்டாக இருக்கார் போல் அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ டேவிட் யார், அவர் என்ன பண்ணுறாரு எதுவுமே இவங்களுக்கு வந்து தெரியாது. ஆனால் அவருடைய தோற்றத்தை பார்த்துட்டு அவர் கையில் வச்சுருந்த அந்த சாக்லேட்டு ஸ்வீட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இது அவர் சாப்பிட்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அதனால தான் அவர் அவ்வளோ குண்டாக இருக்கிறாரு, அதாவது அவ்வளோ சாக்லேட்டையும் ஸ்வீட்டையும் சாப்பிட்றதுனால தான் அவ்வளோ குண்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாரே ஒரு முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் டேவிட் அவர் வந்து வாஷ்ரூம்லேருந்து வராரு. அவர் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் இதை சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் வந்து அதை சாப்பிடலைங்க. தொடர்ந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனாயப்பம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துருங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவு ஒரு பறவை. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க உங்கள் கூட. இப்போ கேட்ட பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த பாடலுக்கு வந்து ஓட் பண்ணலாம். நீங்கள் ஓட் பண்ணுற பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறுங்க. தொடர்ச்சியாக அனுபம் கெர், நடிகர் அனுபம் கெர் அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு, அந்த ஒரு நிகழ்வை தான் கதையாக நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேங்க. டேவிட், அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஷ்ரூம்லேருந்து வந்து அந்த சாக்லேட் ஸ்வீட்லாம் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளைட்டில் இருந்த அனுபம் கெர் பக்கத்தில் இருந்த எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் வந்து பண்ணன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரையுமே வந்து ஓரளவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சிகளாக கொண்டு போயிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது அவர் வாஷ்ரூம்லேருந்து வந்ததும் அந்த சாக்லேட்டுகளையும் ஸ்வீட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சாப்பிடாமல் அங்கே அந்த ஃப்ளைட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கிட்டையுமே கொடுக்குறார். அனுபவ கருக்கு இதை பார்த்த உடனே ரொம்ப ஒரு ஷாக்கு. அவர் மனசுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா அவர் நினச்ச விஷயத்த நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு. இது மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். அதாவது ஏதோ ஒரு விஷயத்த நம்ம தப்பாக புரிஞ்சிருப்போம், அதுக்கப்புறம் அந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் நமக்குள்ளாரையே வருத்தப்படுவோம். அப்படி தான் அனுபவ கர் அவரோட வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. ஆனால் என்ன அப்படின்னா நம்ம அதை மனசுக்குள்ளாரே வச்சுருப்போம். அனுபவ கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக டேவிட் கிட்ட போயிட்டு பேசுகிறாருங்க. தயங்கிக்கிட்டே, சார் என்னை மன்னிச்சிருங்க, உண்மையை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ சாக்லேட் வச்சுருந்ததை பார்த்துட்டு இதெல்லாம் நீங்கள் தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இவ்வளோ ஒரு உடல் எடையோடு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் தவறாக நினச்சிக்கிட்டு இருந்தோம், பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு டேவிட் அவர் வந்து கோவப்பட்டாரா அப்படின்னா இல்லவே இல்லைங்க. ரொம்ப அமைதியாக சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறாரு, சார் நீங்கள் நினச்சதில் உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை, எனக்கு வந்து ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் வந்து இருக்குது, அதனால தான் இவ்வளோ உடல் எடையோடு இருக்கிறேன். நான் ஒரு காலத்தில் இதே மாதிரி வந்து ஏர்லைனில் தான் இதே மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஏர்லைனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ ஒரு ப்ரெஷர் வந்து இருக்கும், எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால தான் எப்போ நான் வந்து ஃப்ளைட்டில் வந்தாலும் எல்லாருக்கும் சாக்லேட் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் வந்து பொறுமையாக சொல்கிறாருங்க. தொடர்ந்து என்ன நடந்தது அப்படின்றத நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாடலை கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கும் வந்தாச்சுங்க. டேவிட் அவர் வந்து அனுபவம் கர் அவர்கள்கிட்ட, இந்த மாதிரி எனக்கு வந்து மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, நான் எப்போ வந்து ஃப்ளைட்டில் வந்தாலும் என்னோடய பழைய நினைவு, அதாவது இந்த ஒரு பணி எப்படி இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால் இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நான் வந்து சாக்லேட் ஸ்வீட்லாம் வந்து வாங்கிட்டுறது என்னோடய வழக்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே அனுபவம் கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கண் கலங்குறாரு. நம்ம எவ்வளோ ஒரு சாதாரணமான ஒருத்தர் மேலே வந்து ஒரு குற்றம் சாட்டுறோம், அவரை பற்றி எந்த ஒரு விஷயமுமே தெரியாமல் சீக்கிரமாகவே ஒரு முடிவுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. அன்னைக்கு டேவிட் அவர்கள் மூலமா அனுபவம் கருக்கு ஏற்பட்ட அந்த வாழ்க்கை பாடத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இணையதளத்தில் குறிப்பிட்டு அவரோட ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாரு. அந்த ஃபோட்டோவோட அந்த ஒரு கதையையும் பகிர்ந்துக்கிறாருங்க அனுபவம் கர். நம்ம ஆரம்பத்திலேயே வந்து சொன்ன மாதிரி, டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த புத்தகத்தோட அட்டையை பார்த்துட்டு அந்த புத்தகத்தில் என்ன இருக்கும், அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர முடியாது இல்லைங்களா. அப்படி தான் டேவிட் அவர் வந்ததுமே அவர் உருவத்தை பார்த்து எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்க்குறாங்க. ஆனால் அவருக்குள்ளார இருந்த அந்த ஒரு இரக்க குணம் ரொம்ப ரொம்ப எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சுருக்குங்க. அவர் அவ்வளோ ஸ்வீட்டு, அவ்வளோ சாக்லேட்லாம் எடுத்து அந்த சீட்டில் வச்சுட்டு வாஷ்ரூம் போனதுக்கப்புறம் இவர் சாப்பிட்றதுக்காக தான் வச்சுருக்கிறாரு, அதனால தான் இவ்வளோ குண்டாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து குற்றம் சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இவர் சாப்பிட்றதுனால தான் இவ்வளோ குண்டாக இருக்கிறாருன்னு. அவர் வந்ததுக்கப்புறம் அது

எல்லாத்தையுமே வந்து அந்த பணியாளர்களுக்கு வந்து கொடுக்குறாருங்க. அது எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுத்தினது. ஆனாலும் மற்றவர்கள் யாருமே போயிட்டு டேவிட் கிட்டே வந்து பேச மாட்டாங்க, உங்களை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பேச மாட்டாங்க. ஆனால் அனுபவம் கேர் வந்து போயிட்டு உங்களை தப்பாக நினச்சிட்டேன், நீங்கள் வந்து பண்ணது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவருமே ஷேர் பண்ணிக்கிறாரு ரொம்ப கோவப்படாமல். இல்லைங்க சார், எனக்கு வந்து மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் குண்டாக இருக்கிறேன். ஏன் சாக்லேட் வந்து அவங்களுக்குலாம் கொடுக்குறேன் அப்படின்னா, நான் இங்கே இதுக்கு முன்னாடி பணியாற்றிருக்கேன், அதனால் எப்போ வந்தாலும் ஒரு வழக்கமாக இது மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து சொல்லியிருக்கிறாருங்க. கண்டிப்பாக இந்த ஒரு கதை எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து புரிய வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க. மீண்டும் ஒரு அழகான ஒரு கதையோடு நாளை உங்களை வந்து சந்திக்கிறேங்க. இப்போ ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை பாய் பாய் நேயர்களே.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.